5:39 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 1 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.

0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822, அதிகாரம் கூடா நட்பு.
1: இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும்.
0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு, மேற்குவங்கம், அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகளை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்.
2: நேற்றைய நிலையை வைத்தே இன்றைய நிலையை தீர்மானித்து விடாதீர்கள். இந்த நிலை மாற இன்னும் சில வினாடிகளே போதுமானது. இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். 6:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் சீதா கலப, சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

6:16 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஆதிசிவன் வந்தான் அண்ணாமலையாய் நின்றான், உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலிக்கிறது.

நாம் பிற மனிதர்களையும் பிற உயிர்களையும் ஏன் நேசிக்க வேண்டும்? ஏனெனில் நாமே மனிதர்களாகவும் பிற உயிர்களாகவும் ஆகியிருக்கிறோம். 6:20 ஆயிற்று ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் 1000 இதழ் கொண்ட எனத் தொடங்கும் பாடல், பி. சுசிலாவின் குரலில்.

நமக்கு என்ன வேண்டும்? அளவற்ற ஆற்றல் வேண்டும், பெரும் ஊக்கம் வேண்டும், அளவு கடந்த அஞ்சாமை வேண்டும், அளவில்லாத பொறுமை வேண்டும். இவையே நமக்கு தேவை என்கிறார் விவேகானந்தர். 6:36 ஆயிற்றுக்கு நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் சர்வலோகதிப, ஏ.பி. கோமலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அல்லா உனை எஸ் சரளாவின் குரலில் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி நேரம். இன்னும் சில நொடிகளில் 6:45 மணிக்கான மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலி

0: யிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சி அம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கன்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான அளவு நீர் சத்துள்ள ஆகாரங்களை குடிக்காம இருக்கிறதுனால சிறுநீர் வெளியேறும் அளவு குறையும். இதன் காரணமா சிறுநீர் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகி அடர் மஞ்சள் நிறமா வெளியேறும். எரிச்சல், வலி, நீர் கடுப்பு எல்லாம் ஏற்படும். அதனால தான் கோடை காலத்துல எப்பவும் குடிக்கிற அளவை விட சற்று கூடுதலா தண்ணீர் எடுத்துக்கணும், குடிக்கணும். சிறுநீரகம் கிட்னில தான் இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரான சிறுநீரை பிரித்தெடுக்கும். சில பேர் சிறுநீர் கழிக்காம அப்படியே அடக்கி வச்சுக்குவாங்க, தப்பு. ரொம்ப நேரம் சிறுநீர் கழிக்காம இருந்தாலும் எரிச்சல், வலி, நீர் கடுப்பு போன்ற உபாதைகள் வரும். சிறுநீரக பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் உண்டாகும். சிறுநீரக பாதையில் ஈகோலை என்னும் பாக்டீரியா கிருமி தொற்று ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகும். இது கோடை காலத்துல பன்மடங்கா பெருக வாய்ப்புள்ளது. பழனிசாமி ஐயா, இயற்கை உபாதைகள் வரும்போது உடனடியா அவற்றை வெளியே திடணும். சிறுநீரை அடக்க அடக்க உப்பு கலந்த கழிவு பொருட்கள் வெளியேறாமல் கொஞ்சம் கொஞ்சமா படிந்து சிறுநீரகத்துல கற்கள் உண்டாக வாய்ப்பு அதிகம். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கணும்? ஒரு நாள்ல 7-8 முறையாவது போகணும். இதை விட அதிகமா போனா ஏதோ உபாதைன்னு தெரிஞ்சுக்கணும். அதிக அளவு தண்ணீர் குடிக்கலாம். சிறுநீர் வெளிப்படும் போது உடனடியா கழிச்சிடணும். அதிக காரமுள்ள உணவு வகைகளை வெயில் காலத்துல தவிர்க்கணும். கேரட்டை உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. முள்ளங்கி சாறு குடிக்கலாம், சில பேருக்கு இது ஒத்துக்காதும்பாங்க. எலுமிச்சம் பழச்சாறு நல்லது. சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இளநீர் ரொம்ப நல்லது. தினமும் உணவுல தக்காளியை சேர்த்துக்கிறதுனால அதில் இருக்கும் வைட்டமின் சி சிறுநீர் எளிதா வெளியேற உதவும். சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும் பருப்பு கீரை இனிப்பும் புளிப்பும் உள்ளது. உடல் கொதிப்பை அடக்கும், குடல் வறட்சியை அகற்றி மலத்தை எளிதா வெளியேற்றும், உள்ளுக்குள்ள இருக்கும் புண்ணை ஆத்தும். மணத்தக்காளி கீரை மிகவும் நல்லது. மணத்தக்காளி கீரையிலிருந்து சாறு பிழிஞ்செடுத்து குடிக்கலாம். உப்பு போடாத வத்தலை வெந்நீரில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கல்லீரல், மண்ணீரல் கெட்டு உண்டாகும் வீக்கம், சிறுநீர் தடை, மார்பு வலி, கீழ்வாயு முதலியவை குணமாகும். சிறுநீரும் அதிகமாக பிரியும். தண்டுக்கீரை சிறுகீரையை உட்கொண்டால் கண் புகைச்சல், பாதரசம், ஞாபி முதலியவற்றின் விஷ சக்தி, புண், நீர் சுருக்கு, வீக்கம் இவற்றை போக்கும். பழனிசாமி ஐயா, வருடத்தின் எல்லா நாட்களும் ஒவ்வொரு பருவமாக பிரிக்கப்பட்டிருக்கு. மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம்னு காலத்துக்கு தக்கபடி நமது உடலுக்கு வேண்டிய உணவு வகைகளை உட்கொள்ளணும். எப்பவும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். வயோதிகத்திலும் அழகை தருவது பசலைக்கீரை. நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, ருசியின்மை, வாந்தி முதலியவற்றுக்கு பசலைக்கீரை நல்லது. நம்ம கிட்ட நிறைய கீரைகள் இருக்கு. பசலைக்கீரை, புதினா, தண்டுக்கீரை, மல்லிக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, முள்ளங்கி கீரை, கொடி பசலைக்கீரை, குப்பமேனி, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, வல்லார, பிரண்ட, முடக்கத்தான். இப்படி இந்த பட்டியல் நீளும். இவற்றை சாப்பிடவும் செய்யணும், சாகுபடியும் செய்யணும். மீன் சாப்பிட கத்துக்கிட்டா மட்டும் போதாது, மீன் பிடிக்கவும் கத்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: மார்னிங், குட் மார்னிங், இன்றைய காலை வணக்கம். 7:01 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீரா கூட. நம் வாழ்வு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால்தான் உலகம் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்க முடியும். நல்ல ஒரு சிந்தனையில், அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அதுதான் வந்து இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, அதுதான் பக்கத்தில் இருக்கவங்களும் நடக்கும், சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நடக்கும். அப்படிங்கிறதுனால நாம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. நாம ரொம்ப தூய்மையான ஒரு மனிதராக இருக்கணும். நாம நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சிந்திச்சு நல்லதையே செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, இதை வந்து இன்னைக்கு முழுக்க கிடையாது, வருஷம் 365 நாளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதையும் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போவோம். இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதில் வந்து எல்லாம் என்னென்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதையெல்லாம் தாண்டி சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது, அது எல்லாத்தையும் பற்றியும் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். என்னடா காலையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை, அது அப்படி தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் அது வருது, ஓகே, இன்றைக்கி வருது, அது வந்துருச்சு அப்படின்னு தான் கொஞ்சம் நேரத்தில் வந்துருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் நம்மளை, அது என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உதித் நாராயணுடைய வாய்ஸில் நம்ம கேட்க போகிறோம், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. ஸ்டேஜ் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற பாட்டு நம்ம கேட்டு முடித்தோம். வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாம்பிகா அண்ட் கானா சுந்தர் ரெண்டு பேரும் பாண்ட பாட்டு பழனி பாரதி வரிகளை ரேகன் மியூசிக்கில் கேட்டு முடித்தோம். காற்றில் காற்றில் அப்படிங்கிற பாட்டு தான் அது ஆரம்பிச்சது வண்ணத்து பூச்சிங்கிற படத்துலேருந்து. ஸோ 7:12 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் சென்னையில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். அது வருது வருது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அக்னி நட்சத்திரம் தான் வெற்றிகரமாக இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஏற்கனவே வாட்டி வதக்கிறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாட்டி வதக்கிறது ரெடியாகிட்டு இருக்கு இந்த அக்னி நட்சத்திரம். ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன, அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 4 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அக்னி நட்சத்திரங்கிறது எப்படி உருவாகுது, என்ன நடக்குது, ஏன் இந்த டைமில் வெயிலெலாம் அதிகமாக இருக்குது, வாட்டி வதைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது எப்போவுமே நம்ம ரெண்டு விஷயங்கள் இருக்கும்ல, அறிவியல் பூர்வமாக ஒன்று இருக்கும், ஐதீகத்தில் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அக்னி நட்சத்திரம் இல்லைன்னா கத்திரி வெயில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அதாவது ஐதீகத்தில் புராணங்களில் எல்லாமே சொல்லப்பட்டது, சூரியன் பரணி நட்சத்திரத்தின் 3 பாதத்தில் நுழைந்து நெருப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோகிணி நட்சத்திரத்தின் 1 பாதம் வரை பயணிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்மீக பின்னணி என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலேயே இந்த நாட்களில் பூமியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, தகிக்கிறது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஸோ நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலமாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இறைவன் உக்கிரத்தை தணிக்க சிவன் கோவிலில் வந்து மூலவர் மீது சொட்டு சொட்டாக நீர் விழும்படி சிறிய துளைகளிடப்பட்ட பாத்திரத்தை கட்டி தாராபிஷேகம் செய்வாங்க. இந்த பூஜையெல்லாம் நடக்கும். அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தினமும் உச்சிக்கால பூஜை தொடங்கி மாலை பூஜை வரை இந்த அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது வழக்கம். நிறைய கோவில்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மாரியம்மன் கோயில்கள் கூட சிறப்பு பூஜைகளும் பால்குட விழாக்களும் நடக்கும். ஓகேவா, இது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ஐதீகம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அப்படியே நம்ம வந்து சயின்ஸுக்கு இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா, ஏன் இந்த டைமில் வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சூரியன் வந்து எங்கே சூரியனுடைய அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது வந்து வடக்கு நோக்கி நகரும். 23.5 டிகிரின்னு சொல்லுவாங்க. பூமத்திய ரேகை இருக்குல்ல, நம்ம பூமத்திய ரேகையில் சில அதை நோக்கி நகரும்போது தான் இந்த ஹீட்டுங்கிறது ஆகுது. அதாவது சூரியன் பூமி எப்போவுமே வந்து 23.5 டிகிரி சாய்ந்து தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை தான் வந்து எர்த் ஆக்சியல் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரை நோக்கி நகரும் பொழுது 23.5 டிகிரி அப்படின்னு நார்த்தில் நகரும் பொழுது தமிழ்

நாடு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 லிருந்து 13 டிகிரி. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சன்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் மதிய நேரத்தில் ரொம்ப ஹீட் ஆகிறது. முக்கியமாக எல்லா நேரத்துலையுமே வந்து பயங்கரமாக வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் வந்து ஹாட் ஏர் அதிகமாக இருக்கும். ஸோ ஹாட் ஏர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு அந்த வெப்பத்தை தணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வரும். ஸோ இதனால தான், அதாவது இந்த ஈக்வேட்டரில் இருந்து பூமத்திய ரேகையில் இருந்து 23.5 டிகிரி வடக்கே நோக்கி போகிறதுனால தான் அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லிருந்து 13. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வரும்பொழுது தான் நாம் அக்னி நட்சத்திரத்தினால பாதிக்கப்படுறோம். அது நடக்கிறது இந்த மே மாதத்தில் 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? அதனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஏற்கனவே நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, வெயிலை தணிக்கிறதுக்காக அது வந்து மோர் குடிக்கிறதா இருக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், டீஹைட்ரேட் ஆகாமல் பாடியை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் நீங்கள் கவனமாக அதிகமாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த அக்னி நட்சத்திரத்தை தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்ததாக நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொலைபேசி படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். பிரசன்னா அண்ட் சங்கீதா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாட்டு, பன்னீர்செல்வம் அவர்களுடைய வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ FM 101.4, இங்கெல்லாமே சமதோடு.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ FM 101.4 டைம் செக்.
2: ஏழு மணி 30 நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை தான் கேட்டிருக்கீங்க. இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் வந்து மேகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சன் ரேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்கும். அப்படி அடிக்கிறதுனால தான் அடுத்த கட்டமாக அந்த பிரச்சனை நமக்கு வந்து நேராக அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். முகத்தில் பரு

0: அசிரங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
1: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்க நான் என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
0: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தங்கமகன் படத்திலிருந்து மண்ணும் நிலா அப்படிங்கிற பாட்டு, ரகுபதியின் அமிர்தா பாண்ட பாட்டு, சம்பத்குமாருடைய மியூசிக்ல இல்ல சம்பத்குமார் எழுதி மணி சர்மா மியூசிக் போட்ட பாட்டு. கேட்டு முடிக்கும் பொழுது 7:39 ஆகிட்டு இருக்கு. சும்மாவெல்லாம் டைம் சொல்ல மாட்டியா, என்ன பிளே பண்ணிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பிளே ஆகல. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அப்படியே வெளியில் எட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வணக்கண்டா மாப்பிள்ளை ஆகாயத்திலிருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி டக்குன்னு வந்து சன்லைட் நம்ம அடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் சொல்லப்போனால், வெளியில் வந்து எட்டி பார்த்தாலே, மேலே நடந்து பார்த்தாலே, இந்த அம்மன் படத்தில் வர்ற ஜண்டா மாதிரி ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி அந்தளவுக்கு ஃபீலு. எப்போ வந்து என்ன தாக்கம்னே தெரில, அப்படிப்பட்ட வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது இதில் அடிஷ்னலாக அக்னி நட்சத்திரம் வேறு ஆட் ஆகும் போது என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப நம்ம சேஃபாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே என்ட்ராக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த வெயிலுடைய தாக்கத்தை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு, மோர் சாப்பிடுங்க, இளநீர் குடிங்க, நொங்கு சாப்பிடுங்க, தர்பூசணி இந்த மாதிரியான பழச்சாறுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.

அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி ஜூஸ் நீங்கள் சாப்பிடும்பொழுது கடையில் போயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு தெரியல, அதாவது இந்த சுகர் கம்பெனிஸுக்கும் ஐ மீன் சுகர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் கிடையாது, சுகருக்கு மாத்திரை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, டயபெட்டிஸ்க்கு மாத்திரை தயாரிக்க கம்பெனி, அந்த கம்பெனிக்கும் ஜூஸ் கடைக்காரங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல. எப்போ நம்ம ஜூஸை கேட்டாலும் ஒரு அரை கிலோ சீனியா இல்லை அதில் உள்ள போட்டுறாங்க. யூஸ்வலாகவே வந்து தர்பூசணி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான், அதில் சக்கரை போடணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால் சுகர் இல்லாமல் கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தர்பூசணி பழத்தை வந்து இங்கே கடையில் வாங்கிட்டு வந்து பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நல்லா ரெட்டாக செவந்திருக்கா அப்படின்னு பார்த்தாலும் வாங்காதீங்க, அது வந்து வேறு மாதிரியான பழம், இயற்கையான பழம் கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதனால் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தளர்வான பருத்தி ஆடைகளை, வெளியர் நிற ஆடைகளை அணியிறது, இது ரொம்ப முக்கியங்க. கலர் இந்த பாருங்கள், நான் கூட இப்போ வந்து வெள்ளைச்சட்டை தான் போட்டிருக்கேன், பட் என்ன உங்களால் பார்க்க முடியாது. வெள்ளை சட்டை அதிகமாக போட்டிங்கன்னு வச்சிங்களேன், வெயில் தாக்கத்துலையும் தப்பிக்கலாம், அதுவும் காட்டனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணாது, ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெள்ளை நிறம், ஓகேவா? அதில் ரொம்ப முக்கியம். கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வெயிலில் போனீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த டார்க்கான ஷர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா வெயிலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஆஃபீஸா போகாதீங்க, வீட்லேயே இருங்க. ஐ மீன் வீட்டில் இருங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு ஆஃபீஸ் போகலாம் சிங்கிருந்து சாப்பிட்றதுக்கு. ஓகே, 7:41 ஆகிட்டுருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததா ரொம்ப வெயில் தாங்க முடியல, இதே மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கும்ல, அந்த புலம்பில் வந்து தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பையா படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு ஆன்சர் பாட்டு, யுவன் சங்கராஜா மியூசிக்கில், நான் முத்துக்குமார் கொடுவேரிகள் ஸ்டேடியம், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்கெல்லாமே சமதோடு.

ஹீட் அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்களேன், வெப்ப சலனத்தினால மழை வரும், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த பாட்டு. 7:46 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில் அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அக்னி நட்சத்திரம் வர்றது மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுடைய கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களை கௌரவிக்க கூடிய வகையில் மே மாதம் 4 ஒவ்வொரு வருடமும் கோல் மைனஸ் டே, சுரங்க தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அதாவது ஒரு தொழில் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதை வந்து நீங்கள் அதாவது இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு வேலை இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஏன்னா மண்ணுக்குள்ளே அவங்க வந்து தோண்டி தோண்டி உள்ளே போயிட்டு அதிலேருந்து அங்கே இருந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம், எந்த மாதிரியான பேராபத்துகள் செயலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். அதனால தான் அவங்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்பை வந்து கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 4 வந்து கோல் மைனஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. கோல் அப்படிங்கிறது, அதாவது கோல்னு பார்த்தா நிலக்கரிங்கிறது வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 55% இந்தியாவுடைய எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி நீட்ஸ் எதிலேருந்து வருது, எதில் எதை சம்மந்தப்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கரி மூலமாக, நிலக்கரி மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தில் தான் நாமெல்லாம் வந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவுடைய எனர்ஜி சேவையில் கிட்டத்தட்ட ஒரு 50-55% நிலக்கரி மூலமாக தான் மின்சார தேவைங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஃப்பாக அதாவது வந்து ஒரு கண்ட்ரியுடைய பிரைமரி எனர்ஜி நீட்ஸில் கிட்டத்தட்ட 74% மேலே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். 55 கிடையாது, நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக மாற்றி சொல்லிட்டேன். ஆனால் ஓவராலாக இந்தியாவுடைய எனர்ஜி செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது 55 வரும். அதாவது எனர்ஜி செக்டார் அப்படின்னு வர்றதுல டோட்டலாக மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹைட்ரோ பவர் இருக்குது, சோலார் பவர் இருக்குது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 55 வரும். பட் இந்தியாவில் மைன் பண்ணுற கோலில் 74 கிட்டே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து எனர்ஜி ஜென்ரேஷன் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமாக வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பயன்படுது. அடுத்தது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இது பயன்படுது. ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதாவது நிலக்கரி இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து இரும்பையே பயன்படுத்த முடியாதுங்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. ஏன்னா கோக்கிங் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோக்கிங் கோல் வந்து நிலக்கரி, அந்த கோக்கிங் கோல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. டொமஸ்டிக், அதுக்கப்புறம் ஸ்மால் கேஸ் யூசஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துறது, குக்கிங் ஹீட்டிங்க்கெல்லாம் கூட கோலை பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ஃபியூல்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த கோலை பயன்படுத்துகிறாங்க. கோல்லேருந்து பார்த்தீங்கன்னா அமோனியா ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் பென்சின், பிளாஸ்டிக் டிட்டர்ஜென்ட், இந்த மாதிரி ஃபினால் மெடிசின்ஸ், ரெசின்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த நிலக்கரி வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நிலக்கரி பயன்பாட்டை எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் தான். அதனால தான் மே மாதம் 4 ஒவ்வொரு வருடமும் வந்து நிலக்கரி தொழிலாளர்களுக்கான தினமாக கொண்டாடப்படுது. 7:50 ஆகிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு யுகேந்திரன் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டு, பழனி பாரதி வரிகளில், புதுசு கண்ணா புதுசு படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமதுல.

மே மாதம் 4ஆம் தேதி அப்படிங்கிறது கோல் மைனஸ் டே மட்டும் கிடையாது, தீயணைப்பு வீரர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடிய தினமும் தான். அதனால அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். இப்போ வணக்கம் சென்னையுடைய நிறைவு படலா பூ படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு, சின்மையுடைய குரல்ல முத்துக்குமாருடைய வரிகள்ல. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்புப் படை என 3 அடுக்கு பாதுகாப்பு

பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

போன அவரில் அடடாமடை பாட்டு போட்டது வந்து வேஸ்ட்டாக போகல, இல்லை ஒர்க் அவுட் ஆகிருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா? 8:03 ஆகிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட ரஷ் அவர் ரெயின்போவில் பேச போகிற விஷயங்கள் பல இருந்தாலும் முக்கியமான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடடாமடைன்னு சொல்லிட்டு போன வரில் வந்து நம்ம பாட்டு போட்டோம். பாட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன், வெப்ப சலனத்தினால மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து உறுதியாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன், நியூஸில் சொல்லியிருக்காங்க. மழை வரப்போகுது, நீ கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம செந்தில் கணேஷ், அதுக்கப்புறம் ராஜலட்சுமியோட குரல், அருண் பாரதி வரிகளில் டி மான் மியூசிக்கில் உங்களுக்காக விசுவாசம் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. முதல்ல அதை கேட்டு முடிங்க, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமத்தோம்.

டபக் டபக் டபக் டபக் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்து பாட்டு முடிஞ்சிருச்சு. இந்த பாட்டு எழுதுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன், டபக் டபக்ங்கிறது அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ 7:11 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்குது ரஷ் அவர் ரெயின்போ. ரஷ் அவர் ரெயின்போல இப்போ முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 4 May வந்து இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, தீயணைப்பு வீரர்கள் தினமாக நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 வந்து இது, அதாவது இதோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன், 1998 December 2 ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் உள்ள லிங்க்டன் அப்படிங்கிற பகுதியில் வந்து மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. அப்போது அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 5 வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. நிறைய பேரில் 5 வந்து அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தீயணைப்பு வீரர்களுடைய தியாகத்தை உலகுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுடைய சேவையை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்காக ஒரு நாள் தேவை அப்படின்னு உலகம் முழுக்க இருந்தே வலியுறுத்தல்கள் இருந்துச்சு. அதனால தான் 1999 January 4 முதல் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் 4 இதை வந்து நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தீயணைப்பு அப்படின்னு வரும்பொழுது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பேரிடர் வந்தாலுமே சரி, முதல்ல வர்றது அவங்க தான், தீயணைப்பு வீரர்கள் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய சேவை என்னைக்கும் எக்காலத்துக்கும் போற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ ஒவ்வொரு தீயணைப்பு வீரர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் வந்து சல்யூட் சொல்லிப்போம். இப்போ உங்களுக்காக தம்பி படத்துக்காக பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். கவுண்டிங் ஆஃப் வோட்ஸ் பிகின் ஃபார் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளம், தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. Counting of votes also underway for by-polls in 7 assembly constituencies.

கோவிந்த் வஸ்தா மியூசிக் போட்டு விஜயகுமாரன் நாகராஜ் எழுதி சித் ஸ்ரீராம் பிரியங்கா பாடின பாட்டை உரியடி டூப்படுதாக கேட்டு முடிக்கும் பொழுது 8:35 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷவர் ரெயின்போ தான் கேட்டுருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக என்ன பாட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வம் தாளமயம் படத்திலிருந்து சின்மை பாடின பாட்டு நான் முத்துக்குமார் வரிகளில் ஏர்நாள் மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்துள்ள

பையா படத்துக்காக பாட்டு கேட்டு முடிக்கிறோம். ஹரிச்சரணன் தண்ணி பண்ண பாட்டு, நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். 8:45 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த நேரம் எந்த நேரம், எதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளேடுகளில் இன்று இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான சேர்க்கை அடுத்த மாதம் 2 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.

சம்பந்தமான மேலும் விவரங்களுக்கு www.tneaonline.org. மறுபடியும் சொல்கிறேன், tneaonline@online.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, கோடை வெயிலின் உச்சமாக கருதப்படும் கத்தரி வெயில் இன்று தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெப்பநிலை 3 டிகிரிக்கு மேல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில ஹாக்கி போட்டி வீரர்களுக்கு அழைப்பு. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வீரர்கள் தேர்வு செய்யும் சோதனை நாளை எழும்பூரில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 6383146742 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், 6383146742 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலாண்மை படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் அம்பத்தூரில் உள்ள தொழிலாளர் கல்வி நிலையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அது சம்பந்தமாக விண்ணப்பங்கள்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்குங்க. ஸோ 8:47 ரஷ் ஹவர் ரெயின்போவில் அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு மாரி 2 படத்திலேருந்து ரவுடி பேபி வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. தனுஷ் அண்ட் தீ பாடின பாட்டு, தனுஷுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ FM 101.4. இங்கெல்லாமே சமத்தோடு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: எட்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ. 8:50 ரவுடி பேபி பாட்டு கேட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அதனால தான் இப்போ இந்த பாட்டை நான் பிளே பண்றேன். ஸ்டேடியோன்னு இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாவே சம்மந்தோடு.

ரஷ்வர் ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 8:56 நெருங்கிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்துக்காக பம்பா பாக்கியாவுடைய வாய்ஸில் இந்த பாட்டு வந்துட்டு லியான் ஜேம்ஸ் உடைய மியூசிக்கில் மதன் கார்க்கி வரைக்கல. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைகட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள், வேலூரில் உள்ள தந்தை பெரியார் பொறியியல் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கண்காணிப்பு கேமராக்களுடன் பலத்த போலீஸ்

0: பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரும் தேர்தல் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் காவலர்கள் அனைவரும் காலை 5:30 மணியிலிருந்து சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்குப் பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதியும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
1: தேனி மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கொடுவிலார்பட்டியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 81.52% வாக்குகள் பதிவாகின. இதில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியாளர்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 300+ மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா 14 மேஜைகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும், 5 மேஜைகள் தபால் வாக்குகளுக்கும், 4 மேஜைகள் மின்னணு தபால் வாக்குகளுக்கும் என 23 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 3 தொகுதிகள் 25 சுற்றுகளாகவும், பெரியகுளம் தனி தொகுதியில் மற்றும் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. விழுப்புரம், வானூர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரத்தில் துவங்கியுள்ளன. தொடர்ந்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட்டு வருகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படுகின்றன. இப்பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அசாமில் பிஜேபி ஒரு தொகுதியிலும், கேரளாவில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:05. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இதோ.
2: இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நாம் இந்த அரங்கத்தில் ஆகாஷ்வாணி சென்னை செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விவாத அரங்கில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடன் திரு சமூக ஆர்வலர் திரு உமாபதி அவர்களும், பத்திரிகையாளர் துரை கருணாநிதி அவர்களும், பாமகவின் மாநில இலக்கிய அணித் தலைவர் டாக்டர் வேலாயுதம் அவர்களும், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்களும் இங்கே இந்த அரங்கத்திற்கு

0: வந்திருக்கிறார்கள். நாம் வந்து இன்றைக்கு முதல் அமர்வில் இந்த ஒரு பல செய்திகளை எடுத்து பேச வேண்டியிருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைப்பு இப்போது வரை வந்திருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பற்றி படிப்படியாக நாம் புரிந்து கொள்ள தொடங்குவோம். முதலில் திரு உமாபதி அவரிடமிருந்தே நான் இந்த விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: சொல்லுங்கள் சார்.
0: குறிப்பாக இந்த முதல் நிலை என்பது இப்போது தபால் வாக்குகளும் மற்றும் ஒரு இன்னொரு பகுதி மேஜையில் வந்து இந்த முதல் சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இது வந்து என்ன விதமான ஒரு போக்கை வந்து உங்கள் மனசில் ஏற்படுத்துகிறது, என்ன விதமான ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: இல்லை சார், இதில் ஒன்று இப்போ இந்த நிலையில் ஒரு ட்ரெண்டு நம்ம சொல்ல முடியல. போக போக ஒரு 8-9 ரவுண்டு போன பிறகு தான் ஓரளவுக்கு அது செட்டில் ஆகும். தபால் ஓட்டும் இதுவும் சேர்த்து எண்ணும்போது ஒரு குழப்ப நிலை தான் இருக்கும், ஒரு பகுதி பகுதியாக எண்ணி வரும்போது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இந்த ட்ரெண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டு நெக் போகிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத விதமாக அதிமுகவை விட தாவேக்கா சில தொகுதிகளில் முன்னிலை அப்படின்னு போடுறாங்க. இது முன்னிலைன்னு எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரில. நம்ம ரொம்ப அனுபவம் மிக்க பத்திரிகையாளர் துரை கருணாக இருக்கிறாரு. நம்மளும் இதை நிறைய தேர்தலில் பார்த்துருக்கோம். இது ஒரு இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு நேரமா, இது சரியான ஒரு தருணமா, இது எந்த ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம கண்காணிச்சுன்னே இருக்கலாம் சார்.
0: திரு ரஜினி சார், நீங்கள் தான் வந்து திமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர். உங்கள் பார்வையில் நீங்கள் இது வந்து மக்கள் வந்து உங்களுக்கு சார்பாக இன்றைக்கு வந்து படிப்படியாக வாக்களித்து வருவதாக உங்களுக்கு தோணுகிறதா? இந்த இனிஷியலான ஸ்டேஜஸில் எப்படி உங்கள் பார்வை இருக்குது?
2: இல்லை, பொதுவாக விமர்சனத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் நாங்கள் சாதனைகளை வைத்து மேற்கொண்ட தேர்தல் இது. நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோமோ, திமுக என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய தீர்ப்பை இன்றைக்கு முழுமையாக திமுகவுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் வந்து ஃபைனல் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அந்த இவிஎம் ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தாவேக்கா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுகவிட தாவேக்கா முன்னிலை வைக்கிற இது கம்ப்ளீட்டாக அதிமுகவோட ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டுமோ அதை செயல்பட தவறி இருக்கிறது அதிமுக. இது அதனால தான் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தாலும் தெரியும், இந்த நம்பர்ஸில் முன்னிலையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். இது வந்து மாறும், ஏன்னா இன்னொரு 10-11 மணிக்கு
1: இந்த நிலையில் வந்து அதிமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா என்ன?
2: இல்லை, ஃபெயிலியர்னு சொல்ல நீங்கள் கேட்ட கேள்வி தாவேக்கா விட முன்னிலை வைக்கிறதுக்கான காரணம், அவர்கள் ஒரு இது ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் இது அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பது என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு வாக்களித்தவர்கள் ஏறக்குறைய பெண்களுடைய ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,91,000, அதாவது 2,91,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. திருநர் வந்து 7,600 திருநங்கர், இது மொத்தம் வந்து 5,73,00,000 வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க.
1: இல்லை, ஆரம்ப ட்ரெண்டு கூட ஆரம்ப கட்டத்தில் இப்போ வந்த ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல டிஎம்கே அலைன்ஸுக்கு, அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
2: இல்லை, இருக்கு
1: தாவேக்கா 12 அது 7-ன்னும்போது அந்த அலைன்ஸு கொஞ்சம் அப்படி ஆஃப்டர் போஸ்ட் போல் எலெக்ஷனில் சீனரியோ மாறுற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலமை.
2: இல்லை, அதுதான் எப்பயுமே வந்து இப்போ அதாவது சென்ற தேர்தலில் பார்க்குறப்ப ஈஸியாக கணிச்சிடலான்னு சொல்லுவாங்க, பட் இந்த தேர்தல் கொஞ்சம் ஒரு மாற்றமான தேர்தல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2 மணி வரையும் இழுக்கும் போல. ஆக்சுவலாக எல்லா ரவுண்டும் முடிந்த பிறகு தான் ஒரு கார்னர் ஃபைட்டு இருக்கும் எல்லா தொகுதியிலும். ஒரு கார்னர் ஃபைட்டில் ஒரு சில தொகுதிகள் 1,000 ஓட்டு 100-200 ஓட்டில் கூட வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலை தான் இருக்குது. இது வந்து இது கிடையாது, பட் இதுலேயும் திமுக முன்னிலை வகிக்கிறது என்பதை உள்ளபடியாக இப்போ இது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு.
0: ஐயா வேளாதேன் சார், நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் இப்போ இனிஷியலாக வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்படியாக மீன் முழுசாக ஒரு போக்கு இன்னும் தெரியலை. ஆனால் வந்து உங்களுடைய பார்வையிலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இது என்ன, ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட்னு சொல்லலாமா? உங்களுடைய ஒரு முயற்சி அல்லது உங்களுடைய ஒரு தேர்தல் வெற்றியினுடைய ஒரு ஆரம்பத்தை வந்து மெதுவாக இப்போ இந்த எண்ணிக்கை காட்டுகிறதா எடுத்துக்கொள்ளலாமா சார்?
3: ஆமாம், இது வந்து முதல் கட்டம் தபால் வாக்குகளும். அடுத்தது முதல் கட்டில் நகரப்பகுதியில் தான் இது இப்போதைக்கு வெளியே வர தொடங்கியிருக்கிறது. அதிமுகவோ இல்லை கூட்டணியில் இருக்கிறவர்களோ பெரும்பாலும்
1: கிராம அலைன்ஸுக்கே பேசலாம்.
3: அதான் அதிமுக தான் சொல்கிறேன், அதிமுக எங்களுடைய கூட்டணி தான். அதிமுக பாமக கூட்டணி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலம் கிராமப்புறங்களில், அதனால் அங்கே கிராமப்புறங்களினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடங்கப்படவே இருக்கே இருக்காது. அதனால் அங்கே வரும்போது தான் எங்கள் கூட்டணியினுடைய எழுச்சி பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவே கிராமங்கள் வாழ்கிறது, தமிழ்நாடு

0: கிராமங்களில் வாழ்கிறது, மக்களாட்சியும் கிராமங்களில் தான் வாழ்கிறது. அதனால் நீங்கள் அதிமுகனுடைய கூட்டணியினுடைய வெற்றி, பாமகனுடைய கூட்டணி வெற்றிலாம் வந்து எனக்கு கிடைத்த தகவல் படி பாமகவே 3 தொகுதியில் இப்போ நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். இந்த அங்கங்கே கலத்தில் எங்களுடைய கட்சிக்காரங்க சொன்ன தகவல் படி, அதனால் அங்கங்கே இருந்தது இங்கே ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம்
1: இல்லை. அதில் அதிமுக ப்ளஸில் அது இருக்குது, பாமகவும்
0: இருக்குது இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இன்னும் போக போக எங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக இலக்கு அடைவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
2: இதில் மூத்த முக்கியமான துணைக்கர்ணா சார், இப்போ இந்த பார்வை வந்து இது இனிஷியல் நீங்கள் பல தேர்தலில் பார்த்தவர். ஆக்சுவலாக இந்த பார்வை பார்க்கும்போது இந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய வாக்குகள் படிப்படியாக இது வந்து ஒரு ஒரு ஒரு பிரிந்து
1: விழுந்திருக்கிறது. இண்டிகேஷன் என்ன சார்,
2: பிரிந்து இருக்கிறதா இல்லை வந்து எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க?
3: இல்லை, நிச்சயமாக இப்போ தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்குகள் கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இதில் வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்னு போட்டிருக்காங்க. என்னென்னா, தபால் வாக்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், பணியாற்றுவர்களில் பெரும்பாலோர்
1: சார் ஈக்குவலாக தாவைக்காவும் அந்த 13 வருது பாருங்க.
3: இல்லை இல்லை, இது இது ஒரு பெரிய மாற்றம் தான். இதுவரையிலுமான தேர்தல்கள், இதுவரையிலும் 1952 நம்ம பார்க்குற அந்த 16 தேர்தல்களை விடவும் இந்த 17வது தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு இருமுனை போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இருமுனை போட்டி தான். நீங்கள் 1952-57 காலகட்டத்தில் காங்கிரஸே ஏகபோகமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து, 67 திராவிட கட்சி பெறுறீங்க அண்ணா தலைமையில், 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, 71 திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானதுக்கு பிறகு, 72 பிறகு பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது. இப்போ அந்த நிலைப்பாடு இந்த 2026 மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு 3வது சக்தி என்று களத்திற்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், மற்ற கூட்டணி
1: கட்சிகள்,
3: 3வது அணி என்பது ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் தாவேக்கா என்கிற புதிய சக்தியை விஜய் கொண்டு வந்ததற்கு பிறகு அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இந்த 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஒரு ஒரு புள்ளி, ஒரு தொடக்க புள்ளி தான். இப்போ இன்றைக்கு இந்த பதிவான வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்த நிலையில் தாவேக்கா, 3வது இடத்தில் அதிமுக அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பார்வை தான் இருக்குது. அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இது மூலமாக கிடைக்குது. ஆனால் நம்ம இவிஎம் மிஷினை எடுத்து உண்மையிலேயே மக்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 4,80,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய வாக்கு என்பது எங்கு போய் சேர்ந்திருக்கிறது, தாவேக்கா யாருடைய வாக்குகளை சேதப்படுத்தியிருக்கிறார், பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 முன்னாடியே களப்பணி தீவிரமாக இறங்கி எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட 7வது முறையாகவும் நாங்கள் வருவோம் அப்படின்னு ஏற்கனவே கடந்த நான் சொன்ன மாதிரி 8-9 முன்னாடியே வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லி ஓர்டிங்ஸ் போட்டு 200+ களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 50-52 துறைகளில் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்குமே களத்திற்கு வந்து போராட்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த அரசுக்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது. எனவே மீண்டும் ஆல்டர்னேட்டிவ்னு அதிமுக தான். அப்போ எங்களுடைய பிரச்சாரம் என்பது புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி, ஜெயலலிதா ரெட்டலை இதனுடைய செல்வாக்கு என்பது, அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவு என்பது எங்களுடைய கூட்டணி பலம். எனவே மீண்டும் நாங்கள் இவங்க 8வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறார். இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆதரவளியுங்கள் அப்படின்னு தாவேக்கா விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார், நானும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேக்காவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை கொடுத்து கணிசமான இடங்களை பெறுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்தோம் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 18-20%, 20% தாண்டியும் கூட வரலாம். அது எத்தனை சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுதுப்பாங்க, எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம காலங்கமெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 50-60 ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்து

0: அந்த நிலை மாறுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமா வாய்ப்பு இல்லை. கணிசமான இடங்களை அவங்க பெறுவதற்கு
1: திராவிட இயக்க ஆய்வாளரும்
2: இடங்களா கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்களா?
0: இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கலாம்.
1: திராவிட இயக்க ஆய்வாளரா நீங்க 1977 தேர்தலில் ஞாபகம் வச்சிருப்பீங்க சார்.
0: அன்னைக்கு
1: வந்து அதிமுக வந்து அன்னைக்கு வந்து 30% வாக்குகள், 31% வாக்கு வாங்கி நீங்க ஆட்சியை பிடித்தார் திரு எம்ஜிஆர் அவர்களை. அதே மாதிரியான ஒரு 4 முனை போட்டி தான் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கதா நினைக்கிறீங்களா?
0: இல்லை இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1972 தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு, அவருக்கான அந்த தனித்த ஆதரவு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு, ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்தது. அதனால தான் 73 அவர் சந்தித்த முதல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி, திராவிட முன்னேற்றக் கழக மாநில ஆட்சி கட்சி, மிகப்பெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 அரசியல் சக்திகளை, அந்த வேட்பாளர்கள் எல்லாமே பிரபலமானவர்கள். ஆனால் ஒரு புதிய வேட்பாளர் ஒரு புதிய சின்னத்தோடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பதிவான 542,000 வாக்குகள், 260,000 வாக்குகள் ரெட்டலிக்கு கிடைச்சது. அது ஒரு மகத்தான வெற்றியாக தான் இருந்தது. அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 77, 80, 84 ஒரு 3 தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கானது இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு எம்ஜிஆர் வந்து 1953 வந்துட்டு ஒரு 19-20 திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பங்கேற்கிறார். 57, 62, 67, 71 தேர்தல் வெற்றிக்கு அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார், அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அந்த அதனுடைய நீட்சியாக கட்சி தொடங்குகிற பொழுது பொது வெளிகளில் 1963-62 காலகட்டத்திலேயே அவர் எம்எல்சியாக இருக்கார். 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ. அப்போ ஒரு அரசியல் புரிதலோடு அவருடைய பயணம் வந்தது. அதோட திரு விஜயனுடைய இந்த செல்வாக்கை ஒப்பிட முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு மாற்றத்தை
2: ஒப்பிட முடியாதுங்க சார். பட் திராவிட இயக்கத்தினுடைய பார்த்தீங்கன்னா
1: ஒரு இந்த முன்னிலை நிலவரங்களை மட்டும் சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியம் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை, அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்து விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை. திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் முன்னிலை. காட்பாடி தொகுதியில் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அங்கே அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை. விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீபெரும்புதூர் தாவேக்கா வேட்பாளர் தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை. திருச்சி கிழக்கில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் முன்னிலை. ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை. ரெண்டு முக்கியமான செய்திகளை நம்ம இதில் பார்க்குறோம் சார். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் முன்னிலை, பிரேமலதா அவர்களும் இந்த இடத்துல முன்னிலை வகிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய நபர்களாக இல்லாதவர்களும் இந்த முறை வந்து பல இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். நீங்கள் வந்து திமுக தரப்புலேருந்து இதை எப்படி கவனிக்கிறீங்க? இது ஆரம்பக்கட்ட நிலை தான், பட் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ட்ரெண்டு, வேறு விதமான ட்ரெண்டு ஒன்று பார்க்குறோமோ? கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை வந்து பெற்று கொண்டு முன்னாடி வருகிறார்கள் என்று பார்க்குறீங்களா சார்?
3: இல்லை சார், இது ஒரு கட்சின்றதை பார்க்குறது விட ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக இது அரசியலுக்கு வருபவர்களுக்கு முதல் தேர்தலிலே வாக்குகள் அவர் நிற்கக்கூடிய இது தொகுதியில் வெல்றது வந்து இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிரஞ்சீவி செக்யூர்டு 16.8% ஓட்டு அவரோட ஃபர்ஸ்ட் தேர்தலில். விஜயகாந்த் அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறப்ப கூட 8.6% வாங்கினார் அவருடைய முதல் தேர்தலில். அப்படி பார்க்குறப்ப சினிமா பிரபலத்தோடு வருகிற போது அவர்களுக்கு பெருசாக வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டு தான் வராங்க சினிமா, அதாவது சினிமாலேருந்து, அதாவது இதை நோக்கி வராங்க. அவர்களை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்ம வந்து குமுலேட்டிவாக பார்த்தா தான் தெரியும். அவர் ஒரு தொகுதியில் முன்னிலை என்பது ஒரு சினிமா பிரபலத்தால் விழுகிற வாக்குகளை தவிர்த்து அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்து, அதாவது மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுருக்காரா, மக்களுக்கு ஏதாவது பணிகள் செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்து விழுந்த வாக்குகள் கிடையாது. நம்ம பார்த்தோம், சினிமாவுக்கு போன சினிமாவில் பார்த்தோம், சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு விழுற வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் அதே மாதிரி அக்கா பிரேம

0: அதில்
1: ஒரு அதிருப்தி தெரியலையா உங்களுக்கு?
0: இல்லை, அதிருப்தி என்பதை விட அதுதான் நான் சொன்னேன், அதிருப்தின்னு எனக்கு எதுவும் தெரியல. இதில் ஆட்சியின் மீதான அதிருப்தி என்று நம்ம இதில் பார்க்க முடியாது. ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக அவருக்கு விழுந்த வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அக்கா பிரேமலதா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டார்.
1: இல்லை இல்லை, டோட்டலாக இல்லை, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிருப்தி ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறாங்கன்றது.
0: இல்லை, தபால் வாக்குகளை பார்த்து
1: இல்லை, ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இல்லை எண்ணிக்கை ஒன்று தான் என்னது. இல்லை இல்லை இல்லை, இன்னும் முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து தபால் வாக்குகளுடைய முடிவுகள் தான், தபால் வாக்குகள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து நம்ம இவிஎம்மோட
1: சேர்ந்து போயிட்டுருக்கான்.
0: இல்லை, இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன்.
2: நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக.
0: அதனால் அவர் அந்த வாக்குகளை நாம் வந்து முழுமையாக எண்ணுகிற போது தான் அதான் சொன்னேன், க்ளோஸ் ஃபைட் இருக்கும் எல்லா தொகுதியில். சில தொகுதிகளில் க்ளோஸ் ஃபைட் இருக்கும், ஒரு 100 ஓட்டில் ஜெயிக்கலாம். போன முறை டி நகர் இதெல்லாம் 173 ஓட்டில் வந்து திமுக ஜெயிச்சுது. அதே மாதிரி நிறைய தொகுதிகள்லாம் வந்து சொற்ப வாக்குகள் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த முறையும் ஒரு சில, அதாவது ஒரு 100-200 ஓட்டுகள் கூட ஒரு 20 தொகுதிகளில் ப்ளே பண்ணலான்றது என்னோட ஒரு அசம்ஷனாக பார்க்குறேன். ஸோ அதனால் நம்ம இறுதி ரவுண்ட் வரையும் வந்து வெயிட் பண்ணால் தான். நீங்கள் இவிஎம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணோடனே விஜய் வந்து பின்தங்கி கூட இருப்பார். நீங்கள் தபால் ஓட்டை பார்த்து நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அதனால் இந்த தேர்தல் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை தருது.
1: நான் துரை கர்ணா சார்கிட்ட தான் கேட்க வந்தேன். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. அந்த யங்ஸ்டரை அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு திராவிட கட்சிகளும்?
3: இல்லை இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் அடுத்தடுத்த தலைமுறை, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த தொடக்க காலத்தில் 49 கட்சி தொடங்கிய போது இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவருடைய அவருடைய பையன் அவருடைய பேரன் அந்த மாதிரி குடும்ப ரீதியாகவே அது இருக்கும். மிகப்பெரிய அளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருந்ததுனால இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், நாவலர் ஆகட்டும், சொல்லின் செல்வர் ஈ வி கே சம்பத் ஆகட்டும், இப்படி பலருமே அங்கே இருந்தாங்க, மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். அப்போ அந்த இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்தது. குறிப்பாக 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவ சமுதாயத்தையும் இளைஞர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்தது. அதற்கு பிறகுதான் இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பு வேணும்னு தான் 72-73 திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர் மன்றம்னே அவர் தான் தொடங்குறாரு. 80 தான் அதிகாரபூர்வமாக இளைஞர் அணின்னு வருது, அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்காக. அந்த பார்வையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இளைஞர் அணி என்கிற ஒரு பொறுப்பு பிரச்சாரத்திற்கு பயன்படுமே தவிர அதை வந்து இங்கே ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. நம்ம பொதுவாகவே தமிழ் மக்களினுடைய எண்ணம் உணர்வு என்பதும் நம்ம யார் ஆள வேண்டும் யார் நம்ம ஆளக்கூடாது என்கிற அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலின் போதும் இருக்கும். இங்கே ஒவ்வொரு தேர்தலில் ஒரு அலை இருக்கும். ஆனால் இந்த 2026 எந்த அலையும் இல்லை. திமுக ஆதரவு அலையும் இல்லை, திமுக எதிர்ப்பு அலையும் இல்லை, அதிமுகவினுடைய பெரித்த அளவுள்ள ஆதரவு அலை என்கிற மாதிரியும் இல்லை, எதிர்ப்பு அலைகளும் இல்லை. தாவேக்கா என்கிற புதிய சக்தி, இது ஒரு புதிய அலையாக வருதுன்னா இது வந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அலையாக இந்த தேர்தல் இருக்குது. இது ஒரு பரீட்சார்த்த களமாக அவருக்கு இருக்கும். எதிர்காலத்தில் என்ன வருங்கிறத நம்ம அப்புறமா தீர்மானிக்கலாம்.
2: திரு வேலாயுதம் சார், ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கிராமம் நகரம் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்க. இனிமேல் கிராமத்தில் எடுக்கப்பட்ட இன்னும் போட்டிகளை வந்து எண்ணும்போது வேறு விதமான எண்ணிக்கைகள் வரலாம் அப்படிங்கிறீங்க. தேர்தல் களத்திலேயே அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா சார்?
4: ஆமாம், நாங்கள் தேர்தலில் இந்த பரப்புரை களத்திலேயே அங்கே இருக்கிற எழுச்சி, அங்கே இருக்கிற இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு உணர்வு, அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை திமுகவில், அது மாதிரி தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் ரொம்ப இந்த போதை, இந்த இளம் பெண்கள் பிரச்சனைகளெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கொந்தளிப்பாக இருந்ததை களத்தில் கிராமப்புறங்களில் காண முடிஞ்சுது. நகரப்புறங்களில் அந்த அளவுக்கு தெரியறதில்ல, ஆனால் கிராமங்களில் தான் அந்த உணர்ச்சி பூர்வமாக இது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு மாற்று வந்து இப்போ வந்து திமுக நண்பர் சொன்ன மாதிரி அவர் விஜய்ங்கிறவருடைய அந்த திரை ஈர்ப்பை தாண்டி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு அணியில் இருக்கிறவங்க தான் இதை மாற்ற முடியும், அந்த திமுகவினுடைய தீமையிலிருந்து ஒருவேளை தமிழகத்தை மீட்கக்கூடிய வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருந்தது.

0: இது துரைக்கண்ணா சார் சொன்ன மாதிரி அன்னையிலிருந்து திமுக தீய சக்தி தக்ஷின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. அதே நிலைமையை பார்க்கும்போது
1: நீங்கள் சொல்கிற அளவுக்கு திமுகவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருக்கா நான் தமிழ்நாடு?
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கிராமங்களில் நீங்கள் போய் நாங்கள் பரப்புரைகளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க நிறைய இடங்களில்.
1: அந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு அந்த 1000 ரூபாய்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி.
0: ஆமாம், ஏற்படுத்திச்சு. ஆனால் அதை செஞ்சுட்டு சில பேர் அதை டீஸ் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி பண்ணும்போதெல்லாம் மக்களுடைய அந்த சுயமரியாதையே இல்லைன்னா தன்மானத்தை சீன்ற மாதிரியான பேச்சுக்கள், அந்த ஒரு இதேச்சு அதிகார போக்கில் சில அமைச்சர்கள் நடந்து கொண்டது. அது முதலமைச்சருக்கே அது நெருக்கடினா அவரே பல இடங்களில் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ரொம்ப அலட்சியமாக மக்களை கையாண்டு விட்டார்கள் என்கிற கொந்தளிப்பு களத்தில் பார்க்க முடிஞ்சு. அது கண்டிப்பாக தேர்தலில் கடுமையாக பிரதிபலிக்கும். அது போக போக தான் தெரியும். இந்த முதல் வட்டத்தில் ரெண்டாவது வட்டத்தில் சுற்றும் தெரியாது. அது போக போக தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஜெயிக்கிறவங்க அந்த ஆம முயல் கதை தான். இப்போ மெதுவாக தான் நம்ம வருவோம். நாங்கள் முன்னிலையில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துடுவோம்.
2: முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா அதையும் நான் வாசிச்சிடறேன். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 75 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை. வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கேபி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. கெங்கவள்ளி சட்டப்பேரவை தொகுதியில் இரண்டாம் சுற்று வந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கெங்கவள்ளி சட்டப்பேரவை தொகுதியில் இரண்டாம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வாசுதேவநல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நடந்துருச்சு. இப்போ பொட்டி திறந்துட்டாங்க. பெட்டியிலேருந்து ரெண்டாவது பொட்டி இப்போ எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை வந்து என்ன விதமான ஒரு இது வந்து ஒரு ரெண்டாவது ரவுண்டு போக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் சார். ஸோ அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் துரைக்கண்ணா சார்?
3: இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 25-26 சுற்றுகள் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்பதால் 100, 200, 500, 1000 வாக்குகள் முன்னிலை வருவது டக்குன்னு சரிஞ்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்துடும். அப்போ குறைந்தபட்சம் நாம் வந்து ஒரு 12-1 மணி நிலவரத்தில் அப்போ வந்து ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்து வருகிற பொழுது தான் யார் அதிக இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத வச்சு ஆட்சி அமைப்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒரு பகுதியில் இப்போ சென்னையிலே நகர்பகுதிகளில் நம்ம வாக்குகளை என்றபோது அந்த ஒரு டிவிஷனில் பார்ப்போம். ஒரு 1500-2000 வாக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்ட்ருப்பான். இன்னொரு வட்டத்தில் பார்க்குறபோது அப்படியே மாறிடுது. ஆமாம், அதனால் இது நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்ததற்கு பிறகு தான் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு நமக்கு கிடைக்குங்கிறது தான் என்னோடய பார்வை. பொதுவாகவே இந்த 2026 தேர்தல் என்பது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை.
2: ஒரு சமீபத்திய விஷயத்தை பார்க்குறோம். ஆச்சரியமான விஷயம், இப்போ வந்து இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் முதல் இடத்துல வந்து தாவேக்காருக்கு 17 இடங்கள்லையும் திமுகவும் அதிமுகவும் 15 இடங்களில் தலா 15 இடங்களில் இன்றைக்கு வந்து முன்னிலை வைப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்லேருந்து வெளிகிறது. அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிற ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமான சில எண்கள் வருகின்றன.
1: சன் நியூஸில் கூட 77 தாவேக்கா முன்னிலை போடு வருது.
2: ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான முன்னிலை பார்த்தீங்கன்னா தாவேக்கா 78, அதிமுக வந்து 59, திமுக 53 என்ற நிலவை வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அஃபிஷியலாக இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய செய்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா 47 முன்னிலை, அதில் தாவேக்கா 17 முன்னிலை, திமுகவும் அதிமுகவும் வந்து தலா 15 முன்னிலை என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. திரு ரஜினி சார் அவர் ஆக்சுவலாக இப்போ இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா சார்?
4: இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இது சேலஞ்சிங்காக காம்ப்ளிகேட்டடாக வந்து திமுக ஃபஸ்ட்டு அணுக கிடையாது. நாங்கள் வந்து மக்களை நம்பி அணுகணும். இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அவர்கள் என்ன தீர்ப்பு அளித்தாலும் நாங்கள் செய்து விட்டு தான் வந்து ஓட்டு கேட்குறமே தவிர இதை செய்ய போகிறோம்னு சொல்கிறது வேறு. ஃபஸ்ட்டு செய்த சாதனைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மக்களை வந்து நேரடியாக சந்தித்தோம். இப்போது முன்னிலை வகிக்கிற கட்சி என்பது முழுமையாக 10 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் பண்ணாத ஒரு கட்சி.

0: இன்னைக்கு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது ஒரு அதான்
1: எனக்கு தெரிந்து. அவர்கள் வந்து ஒரு அவரது திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 30 தொகுதிகளுக்குள்ள தான் போய் பிரச்சாரம் பண்ணதான் பார்த்தோம் நாம.
0: பட் நேரடியாக கேண்டிடேட்டை நிற்க வச்சு நம்ம பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சார ஸ்டைலில் நான் பார்க்க கிடையாது. எங்கேயும் போயிட்டு அவர் வந்து வாக்கு சேகரித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் நிற்கிற தொகுதியிலே எத்தனை தெருவும் இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது, எத்தனை வார்டு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் மக்களை வந்து சந்தித்திருக்கு. அதுதான் சொன்னேன், இந்த ஒரு வேவ் வந்து அந்த ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பத்தால் வருகிற ஒரு இதுதான். அது இரண்டாவது மூன்றாவது சுற்று செல்லும்போது அப்படியே தலைகீழாக மாறும். அதனால் இந்த இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருமாடி. இது ஏற்கனவே சாரும் சொன்னார், ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் தான் தெரிய வரும், இது வந்து ஒரு ஃபைனல் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை ரொம்ப நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து மூன்றாவது ஒரு இதை வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுனது இல்லை. அதிமுக திமுக பாஜக வரும்போது கூட பாஜக வந்து திமுக மேலேயும் இது அதிமுக மேலேயும் சவாரி பண்ணாதான் இது அவங்களுக்கும் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதில் 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்குறப்போ மோடி ஏற்றுக்கல. அன்றைக்கி வந்து இரண்டே இடங்களில் தான் ஜெயிச்சது, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், அதுக்கப்புறம் இது அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் ஜெயித்தார். அதனால் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் திமுகவின் பக்கம்தான் இருக்கும். இது இந்த எண்ணிக்கையை பார்த்து நாம் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் நான் பார்க்குறேன்.
1: துரைக்கிருணா சார், ஆக்சுவலாக நீங்கள் நான் 1977 உதாரணத்தை எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ கண் எதிரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், இப்போ தாவேக்கா வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு வந்து வந்திருக்கிறது. தனியார் தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இது வந்து நாம் ஏன் இப்படி ஒரு திருப்பியும் வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய எழுச்சியையும் திரு விஜய் அவருடைய எழுச்சியும் ஒப்பிடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ என்ற எண்ணம் உங்களுக்கு
2: விஜயகாந்த் ஒரு எமர்ஜென்சி தான், பட் விஜயகாந்த் கூட இல்லாத ஒரு இது
3: இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தொடக்கம் முதலே இளைஞர்கள் இளம்பெண்கள் புதியவர்கள் அரசியலுக்கு வர வரும் ஒரு புதியவர்கள் இதை தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள் போட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நடிகர்களை விடவும் விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். திரு விஜய் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விசில் இருக்குது, ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கை இப்போ பலிதமாகுதோ அப்படிங்கிற மாதிரி இந்த இதுவரையிலுமான ரிசல்ட் நமக்கு சொல்லுது, அடுத்து என்னன்னு தெரியல. அதே மாறி அவர் தொடக்கத்தில் சொன்னார், 1967 பிறங்கிறான்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது மாதிரி, 1977 புரட்சியில் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி 2026 தாவேக்கா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ஒப்பீடு சொன்னார். நான் அதில் என்ன மாறுபட்டேன்னா, பிறகு அண்ணா 49 தொடங்கி 18 இந்த மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு 67 ஒரு மகத்தான கூட்டணியை ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி அவர் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆர் 72 கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 5 நான் சொன்ன மாதிரி 74 புதுச்சேரியில் ஆட்சி தொடர்ந்து மக்களுக்காக அவர் பாடுபட்டதுனார். 77 வரும்போது 4 போட்டி வந்தது. அப்போ வந்து காங்கிரஸ்ஸு நம்ம திமுக எல்லாத்தையுமே வீழ்த்தி அவர் ஒரு வெற்றியை பெறுகிறார். நான் 33.2% வாக்குகள் வெற்றியை பெறுகிறார். இப்போ இன்றைய சூழலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கடந்த 50-60 பலரும் பேசி வந்தாங்க. கடந்த தேர்தலின் போதும் கூட அதுக்கு முன்னாடியும் கூட ஒரு மாற்று வேணும் மாற்று வேணும்
2: அப்படிங்கிறது
3: இருந்தது. ஆமாம், அப்போ அந்த மூன்றாவது அணி என்பதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இதுவரையிலுமான தேர்தலில் மக்கள் மனநிலை இல்லை. இப்போ இந்த தேர்தலில் வருகிற இந்த ரிசல்ட் பார்க்குற பொழுது அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்பி விஜய்க்கு தாவேக்காவுக்கு விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அப்படின்னு இருக்கு. இது நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி
2: இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் தெரியுது.
3: போகுதுங்கிறது நம்ம பகல் 1 மேலதான் பண்ண முடியும். ஆனா இந்த வேகம் என்பது உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல குடும்பங்களில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் போய் தாத்தா நீ விசிலுக்கு தான் போடணும், அம்மா நீ விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு மன்றாடி போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க, பார்த்தோம் நம்ம வலைதளங்களில் பார்த்தோம். ஸோ இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது இதுவரையிலுமான ரிசல்ட்டு தெரியுது. முழுமையான தாக்கமாக பகல் 1 மேலே
1: தெரியும் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்க.

0: ஆனால் இன்றைப்பு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரமே வந்து 70, அதில் வந்து தாவேக 27, அதிமுக 24, திமுக 20. விஜய் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சில் வந்து தனக்கு எதிரி வந்து திமுக தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் வந்து அதிமுகவை சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ 24 27 தான் இப்போ போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றன. அப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இது மாறுகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஆமாம், இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கிறது அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த திரை நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது இன்னும் இந்த அர்பன் தான். இன்னும் அந்த முதல் சுற்று இன்னும் டீப் லெவல் வில்லேஜஸ்லாம் போகும்போது தான் இந்த இப்போ 25, இப்போ ரெண்டு தான் வித்தியாசம் இருக்குது பாருங்கள், விஜய்க்கும் அதிமுகவுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் உள்ள ரூரல் போக போக டக்குன்னு ஏடிஎம்கே எமர்ஜி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதை அவர் தண்டி அவர் ரெண்டாவதாக ஒரு எனக்கு என்னக்கு என்ன தோணுது இதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக வந்து முன்னிலை வந்து விஜய் ஒருவேளை எதிர்கட்சி ஆகி திமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுமோன்ற நிலைமையில் இங்கே கலை நிலவரம்.

0: டக்குன்னு ஏடிஎம்கே எமர்ஜி ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதை அவர் தண்டி அவர் ரெண்டாவதாக ஒரு எனக்கு என்னக்கு என்ன தோணுது இதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக வந்து முன்னிலை வந்து விஜய் ஒருவேளை எதிர்கட்சி ஆகி திமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுமோன்ற நிலைமையில் இங்கே கலை நிலவரம்
1: சூழ்நிலை ஒருவேளை வந்து விஜய் முதல்வர் ஆகி
0: எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி ஆனால் அப்படி தான் இப்போ இருக்கிற ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தோணும். ஆனால் நான் சொன்ன பாருங்க, அந்த ரூரல் ஓட்டு வர வர தான் ஏடிஎம்கேனுடைய எமர்ஜி ஆகும். அப்போ இவர் பின்தங்குவார், விஜய் பின்தங்கும் போது அதிமுக முன்னிலை வரும்போது இது ஆளுங்கட்சியாகவும் அவங்க எதிர்கட்சியாகவும் வருவாங்க, மூன்றாம் இடத்துக்கு திமுக போயிடும் போல இருக்கிறது.
1: ஒரு நிமிஷம் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இப்போ சமீபத்திய விவரத்தை மட்டும் படித்து விடுகிறேன். தாராபுரம் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி அஇஅதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில். வாசுதேவநல்லூர் திமுக வேட்பாளர் ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகி ராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி சட்டப்பேரவை சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை. திருச்சுழி சட்டப்பேரவையில் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை. தருமபுரி பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டி அஇஅதிமுக வேட்பாளர் திரு மரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை. கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை. என்னுடைய ஆச்சரியம் திரு துரைகிருணா அவர்கள் வந்து நீங்கள் திருச்சுழி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நீங்கள் வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே வந்து தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்ணதில் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றி சூழ்நிலைகள் மாறுதல்கள் வந்து ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோன்னு தெரிகிறது சார்.
2: இல்லை இல்லை மாறி இருக்குது.
3: இல்லை இல்லை இப்போ இந்த நிலை இப்படியே தொடருமே என்றால் நிச்சயமாக ஒரு கணிசமான அளவிற்கு இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கணிசமான இடங்கள் ஒரு அறுதி பெண்பார்மை 120 மேலே கிடைக்காம அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சர்க்காரை கொண்டு வர்றது கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலையில் இதுவரைக்குமான கிட்டத்தட்ட 3 சுற்று எத்தனாவது சுற்று
1: 2 சுற்று முடிந்தது
3: 2 சுற்று முடிந்து 3வது சுற்றுலையும் இன்னும் ஒரு பின்னணிங்கிற மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பொது வெளிகளில் பொது மேடையில் ஒரு பிரேமலதாவே கூட ஒரு கருத்தை சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த பாலியல் பிரச்சனை தவிர வேறு என்ன நீங்கள் சொல்ல முடியும்? இந்த 2 முக்கிய பிரச்சனைகளும் இந்த போதை கலாச்சாரம் என்கிற இந்த 3 விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான பாதிப்பை உருவாக்கி இருக்குது. அதனுடைய மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இதுவரைக்கும் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் கூட இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்களை தாண்டி இதுவரையிலும் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட தாவேக்காவுக்கு வாக்கு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் இதுவரையிலுமான நிலையில் நமக்கு தெரியுது. இதே கருத்து இதே நிலைப்பாடு பகல் 1 மணிக்கு மேலே வரைக்கும் நீடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை தாவேக்கா விஜய் வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன்.
1: ஒரு செய்தி இப்போது இது வந்து மாநில செய்திப்பிரிவிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு செய்தி. அஇஅதிமுக 20 தொகுதிகளும், தாவேக்கா 18 தொகுதிகளும், திமுக 9 தொகுதிகளும், காங்கிரஸ் 2 தொகுதிகளும், தேமுதிக 1 தொகுதியிலும், பாமக 1 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை என்ற சூழ்நிலை இப்போ வந்து வந்திருக்கிறது. திரு ரஜினி சார் நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ என்னென்னா இது வந்து உண்மையாகவே அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாமா? இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரம் இன்னும் வாக்குகளாக கன்வெர்ட் வெற்றிகளாக கன்வெர்ட் ஆகல, ஆனால் முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறதே வந்து அவர் வைத்த ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது இல்லையா, இது திமுக தான் எங்களுடைய நேரடி எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை இளைஞர்கள் கொடுத்துருக்கிறதாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாமா சார்?
4: இல்லை சார், இளைஞர்களை வந்து அரசியல் வகைப்பட்டு அவங்க அரசியல்லாம் புரிஞ்சு அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வாக்கு இந்த முன்னிலை வந்து வந்திருக்காது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு அவரோட பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது, கட்சி தொடங்கிய போதிலிருந்து அவர் பேசுகிற பேச்சில் கூட ஒரு கொள்கை பிடிப்பே இல்லாத தான் பேசினார். ஸோ அதை வந்து அரசியல் வயப்படுத்த முடியல இவர்களெல்லாம்.

0: கட்சிக்கும் இந்த இது இருக்குது. இளைஞர்களை நாம் வந்து தவற விட்டோமோ, இளைஞர்கள் வந்து அரசியல்வயப்படுத்த எல்லா கட்சிகளும் வந்து தவற விட்டதோ, அதிமுகவாக இருக்கட்டும், இன்றைக்கு திமுகவில் இளைஞர் அணி இருக்குது, நாங்களும் வந்து பயிற்சி பாசறை என்று இளைஞர்களுக்கு வந்து நடத்தி வருகிறோம். இந்த வாக்குகள்லாம் பார்க்குறப்ப நான் தாவேக்காக ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்தவரே கேட்டேன், கேண்டிடேட் பேர் என்னென்னு. கேண்டிடேட் பேர்லாம் தெரியாது, கேண்டிடேட் எந்த ஊர் தெரியாது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு போட்டோம் சார், ஏன்னா எங்கள் வீட்டில் பேரை வந்து வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான், அவன் வந்து ஓட்டு போட சொன்னான், அதனால் போட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் வந்து சில பேரண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டு தான் வரணும், ஏன்னா அவர் வந்து திரையில் வர்றாரு, சர்க்கார் படத்தில் வர்றாரு, மெர்சல் படத்தில் வந்து டைலாக் பேசுகிறார், அது அந்த டைலாக் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது
1: ஒரு அப்பீலே விட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க அவங்க,
0: இல்லை இந்த மாதிரியான அதாவது தேர்வு டென்த்து பாஸ் ஃபெயிலு ஃபெயில் ஆனால் உங்களுக்கு வந்து இது பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் தேர்தலுக்கு முதல் முதலாக வரலாற்றிலே இதுதான் ஃபஸ்ட்டு முறை குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது இந்த தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் வந்து அதுதான், இது வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு தான். சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு வந்து அந்த ஒரு அதான் அந்த அந்த ஒரு இது ரசிகர் வேவ் இருக்கும். நீங்கள் அர்பனில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரூரல் சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு பாமர மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகளை திமுக செய்து கொடுத்தது. அதனால் இன்னும் நம்ம கிராமப்பகுதிகளுக்கு இந்த ரவுண்டு வந்து தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு போகிறப்போ கொஞ்சம் கிளியர் கட்டு தெரியும். இதை வைத்து நம்ம எந்த முடிவு எடுத்துட முடியாது.
1: 190 இது தொகுதி பல டிவிக்கல்ல 190 மேலே போயிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89-90 கிட்ட லீடில் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு லீடு இருக்கு இல்லையா, இது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமா சார், துரைகர்ணா சார் இல்லை இவர் நம்ம வெங்கடேசன் சார்,
2: இல்லை இப்போ
1: இது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு பிரேக்கே இல்லை.
2: இல்லை இப்போ அந்த இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது, இப்போ இந்த 87 தொகுதி இப்போ வெளியில் இப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடியது 73 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து 87 இடங்களிலும், அதிமுக வந்து ஒரு 60 இடங்களிலும், திமுக ஒரு 53 இடங்களிலும்
1: முன்னிலை.
2: ஆமாம், ஏடிஎம்கே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்தி இப்போ வருகிறது என்றால், இது வந்து இப்போ துரைகுருணா சார் சொன்ன மாதிரி பொட்டிகள் முழுமையாக எண்ணிப்போ முடியும் போது கூட, ஒரு சில 100 வாக்குகள், ஒரு சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கடைசி நேரம் வரைக்கும் நம்ம கடைசி போட்டி என்ற வரைக்கும் கூட நம்ம இதை வந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போதைக்கு என்னென்னா, இந்த அர்பன் கான்ஸ்டுவன்சிஸு, ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ், இன்னும் இந்த பிரிச்சு நமக்கு இன்னும் தெரிய வரல. தெரிய வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு வித்தியாசம் தெரியும் தான்.
3: இல்லை, இந்த முன்னிலை நிலவரம் கூட இந்த 500-1000 என்பதெல்லாம் மாறிடும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் ஒரு 5000-6000 வாக்குகளை தாண்டி முன்னிலைன்னு போயிடுச்சா, அது பிரேக் ஆகாது, அது அப்படியே வெற்றியை நோக்கி தான்.
1: நான் பல தேர்தலில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த தேர்தலில் ஒன்றா பாருங்கள், எது ரொம்ப மேக்ஸிமம் லீடில் வருதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறதெல்லாம் குறைஞ்சினே வந்துருக்கு சார். ஓட்டு
3: என்ன,
1: அந்த மேக்ஸிமம் லீடு வந்து எப்போவுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் சரி, நீங்கள் இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு தெரியும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தெரியுது.
4: லீடு ஆகிடுச்சு பாருங்க.
2: ஆமாம், இப்போத்திய நிலவரம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதுல 75 முன்னிலை நிலவரங்களில் தாவேக்கா 27, அதிமுக 28, திமுக 20 என்ற சூழ்நிலை இப்போ வந்துருக்கிறது. ஒரு இடத்துல வந்து கூடுதலாக அதிமுக முன்னிலை நிலவரம் வகிக்கிறது. பட் நீங்கள் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னும் படிப்படியாக இந்த நிலைமை மாறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. ஆனால் வந்து இது வந்து ஒரு சார் வேலாயுதம் சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த ஒரு லீட் அப்படிங்கிறது நீங்கள் படிப்படியாக இப்போ ரூரல் வாக்குகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா?
5: இப்போ வந்து செய்தி வேறு வந்து சேர்ந்து அப்டேட் ஆகிறதுக்கு வரைக்கும் போனால் இன்னும் சில தொகுதிகள் என்ன தொடங்கவே தொடக்க நிலை செய்தியே சிலதில் வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீப் ரூரல் அதெல்லாம் இன்னும் எண்ணி வந்ததுன்னா நீங்கள் அதிமுக வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது எல்லாமே ஓவராலாக இப்போ ஒரு பார்வையே விஜய் மேலே முதல் பார்வையே. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அதிமுக வந்திருக்கு, ஆனால் முதல்ல விஜயை தான் சொல்கிறீங்க. அது என்ன காரணம்னா, அது ஒரு டீஃபால்ட் அட்டென்ஷன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால, இந்த எடுத்த உடனே எதெல்லாம் அவங்க ஸ்டார் இதாக இருக்கோ அதெல்லாம் தான் முதல்ல செய்தியாக வருது. அது என்ன இயற்கையான ஈர்ப்பு, அதுலேருந்து நீங்கள்
2: பார்த்தீங்கன்னா இல்லை சார், இயற்கையான ஈர்ப்பெல்லாம் இல்லை. என்னன்னா இயல்பாகவே நம்ம
5: அவங்க தப்பு கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, அதிமுக 30 வந்துருச்சு, 3 தாண்டிச்சு பாருங்க. தகவல்
1: எல்லா கணிப்புகளுமே ஒரு ப்ரீ நோஷன் வச்சுன்னு பண்ணதா ஒரு தோற்றம் இப்போ வருது இல்லையா. அது எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ போல் அந்த ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் இம்பேக்ட் ஏற்படுத்தும்.

0: வாங்க, இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் ஃபோர்ஸு அப்படின்றத மைண்டில் வச்சுன்னு இந்த ஒரு ஒரு எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா?
1: இல்லை, கருத்து கணிப்புகள் எப்பவுமே அவங்கவுங்களுடைய மனநிலை ஒரு சார்பு நிலை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வாக்களித்த மக்கள்கிட்டருந்து பெரும்பாலுமே நம்ம விஷயங்களை வாங்க முடியாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா
2: சொல்ல மாட்டோம்,
1: எங்களுக்கு எது பிடிச்சதோ அதை போட்டுங்க, அதே தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை ஏன் இது பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா, இந்த விஜய்க்கு விசிலுக்கு வாக்களித்தவர்கள் பூரா வந்து வெளியில் சொல்லிட்டாங்க, நாங்கள் மட்டும்
3: இல்லை.
1: ஆமாம் ஆமாம், அது வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இப்போ அது அதனுடைய நீட்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது இதுவரையிலுமான இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களத்துக்கு வந்து நம்ம நான் குறிப்பிட்ட பல விஷயங்கள், அரசியலில் துறைதோய்ந்த வல்லுநர்கள் 6 அரசியல் கட்சிகள் கூட வந்து அவங்க மக்கள் நல கூட்டணின்னு வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 18%, 20% மட்டும் வாக்குகள் வாங்குவார், வெற்றி எளிதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வையும் இருந்தது. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சொல்லிச்சு, இந்தியா டுடேவா. அப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், 41%, 130 இன்னமும் இடங்களில் வெற்றி பெற்று தவிக்க வரும்னு ஒரு ஐபிஎஸ் அவர். 234 தொகுதிகளில் 2,34,00,000 2,34,00,000 ஆட்களை வச்சு காவல்துறை, ஓய்வு பெற்ற காவல்துறையெல்லாம் வச்சு பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதெல்லாம் அதை நோக்கி போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று, இந்த முறை இதுவரையிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தொங்கு சட்டசபை வந்து விடுமோங்கிற மாதிரியும் கூட நமக்கு தெரியுது. யார் யாரோடு இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க? இப்போ காங்கிரஸ், காங்கிரஸ் சார்ந்த பிசிகா, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க.
2: மன மாற்றத்தையே தெரியும்,
1: மன மாற்றம் சிபிஎம் ஆகட்டும் பிசிகா ஆகட்டும். இப்போ கூட்டணியில் பங்கானா பிரேமலதாவே 4ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேங்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆக இந்த முறை கூட்டணி ஆட்சி அது தாவேக்கா தலைமையிலையா, அதிமுக தலைமையிலையா, திமுக தலைமையிலா அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இதுவரையிலுமான நிலை இருக்கிறது.
2: பகல் திமுக தலைமையில் இருக்க வாய்ப்பு இல்லை போல தெரியுது.
3: இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த இப்போ வந்து பல தொகுதி இடங்களில் 2 சுற்று ரவுண்டு முடிந்திருக்கிறது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 சுற்று ரவுண்டு, வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1ஆம் சுற்று முடிந்திருக்கிறது. அங்கே தாவேக்கா குமார் வந்து 3,856, திமுக ஹசன் மௌலானா, அதாவது காங்கிரஸ் ஹசன் மௌலானா வந்து 2,458, அதிமுக அசோக் வந்து 2,005, நாதாக்கா கீர்த்தனா வந்து 352, டி நகரில் தாவேக்கா ஆனந்த் வந்து 3,558, அதிமுக சத்யநாராயணன் வந்து 1,951. இங்கேயும் தாவேக்கா ஆனந்த் வந்து முன்னிலை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து முன்னிலை நிலவரங்களாக வெளியே வந்து சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து கூடுதலான ஒரு விவரங்கள் வந்து, அதாவது பொதுவாக இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பல இடங்களில் 2 ரவுண்டு எண்ணி முடிச்சிருக்கதா நமக்கு தெரியுது. 1 ரவுண்டு சில இடங்களில், சில தொகுதிகளில் 2 ரவுண்டும் எண்ணி முடிச்சிருக்கிறாங்க.
4: இப்போ ஆண்டிப்பட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லோகிராஜன் மகாராஜன் அந்த ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ். ஒரு பிரதர் திமுக நிற்கிறார், அவரோட பிரதரே வந்து ஏடிஎம்கே நிற்கிறார். அங்கே வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 563 வாக்கு வித்தியாசத்துல தான் ஏடிஎம்கே முன்னிலையில இருக்கு.
0: ட்ரெண்ட் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3வது சக்தி ஒரு டாமினன்ட் பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டு வரலாற்றுல.
1: அதுதான் சொல்றேன்,
0: ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்க பெருசாக சிந்தித்து ஓட்டு போடுவாங்க, இது வடநாடு இல்லைன்னு பேசின அந்த பெருமைகள்லாம் அடிச்சு சுக்குநூறாக போயிடுச்சா சார்?
2: ஆமாம் ஆமாம் சார், உண்மைதான் அது. நீங்கள் அவர் தம்பி ரஜினி சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லா கட்சிகளுமே இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த, கொள்கை வெளிப்படுத்த தவறிட்டாங்கன்ற ஒரு பாடம் இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பாடமாக இருக்குது. இப்போ எங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த குடிக்கு போதைக்கு எதிராக தொடர்ந்து இளைஞர்களை வந்து பேசின அளவுக்கு கூட, எந்த கட்சி தலைவர்களும் பெரிய பெரிய கட்சிகள் இதை பேசாமல் விட்டுட்டதனுடைய விளைவு தான் இந்த திரையீர்ப்புலேயோ இல்லை இதுலேயோ போயிருந்தாலும். ஆனால் அந்த இளைஞர்களுக்குள்ள அடி மாற்றம் என்னென்னா, ஏதோ ஒரு புதுசு நடக்கணும், இந்த பழைய சித்தாந்தங்கள் வந்து ஏதோ ஒரு தவறு பான கொண்டு போயிட்டுருக்கு, இன்னும் வளர்ச்சி வேற ஒரு விதமான மாற்றம் நமக்கு தேவைன்னு எதிர்பார்க்கும்போது, அவங்க ஒரு அதீத எதிர்பார்ப்பில் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு அவர் நிறைவேற்றுவாரா, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த இளைஞர்களை வழி நடத்துவாரா, இல்லை அந்த அரசியல் சக்தியை சரியான பாதையில் கொண்டு போவாரான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் எதிர்காலத்தில் எடுக்க போட முடிவு பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு இளைஞர்களை இன்னும் தத்துவார்த்தமாக, கொள்கை ரீதியாக இளைஞர்களை

0: வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் ரொம்ப காலமாக ஆட்சியில் இருந்த திராவிட இயக்கங்கள். இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில் மாணவர் சங்கம், மாணவர் மன்றம், இலக்கிய மன்றம் இதெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள் போய் பேசுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாவலர், கண்ணதாசன், சம்பத்து இவங்கெல்லாம் போய், அண்ணாலாம் போய் பச்சைப்பன் கல்லூரிக்கெல்லாம் எப்படி, அண்ணாமலை பல்கலைக்கழகம்லாம் எப்படி இருந்ததுன்னு வரலாறுல படிக்கும்போது அந்த மாதிரி கொள்கை வழி தத்துவ வழி அரசியலை இன்றைய இளைஞர்களுக்கு இந்த அரசியல் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதும் இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா சில
1: படிக்கும்போதெல்லாம். இன்டர் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன் நடக்கும் சார், எல்லா காலேஜுக்கும் சேர்த்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். சென்னையில் நடந்திருக்கு இன்டர் காலேஜ் சேர்மன் சொல்லி. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோட்டை விட்டு இப்போ ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது காலேஜஸை.
2: இல்லை, இப்போ நம்ம டாக்டர் வேலாயுதம் சொன்ன மாதிரி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள், அரசியலில் பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களுக்கும் ரெண்டுமே ஃபுல்லாயிடுச்சு. 73 ஆண்டுகள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, 53 ஆண்டுகளாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஃபுல்லாயிடுச்சு. பல பிரிவுகள், இளைஞரணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் பிரிவு, பொறியாளர் பிரிவு, இப்படி பல 20-28 பிரிவு, 30 பிரிவுகள்லையும் போட்டு முழுமையாயிடுச்சு. அப்போ இந்த தாவேக்கா என்பது இப்போ வருகிற அந்த ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கான ஒரு இடமாயிடுச்சு. அங்கே பிரதான கட்சி பொறுப்புகள்லையும் சரி, அவங்க போடுற அந்த பிரிவுகள், நான் சொன்ன இந்த 18 பிரிவுகள், 20 பிரிவுகள் இருக்குல்ல, இந்த பிரிவுகளுக்கும் போடுறதுக்கு லட்சக்கணக்கானோருக்கு பொறுப்புகளை நியமிக்கக்கூடிய ஒரு புதிய அமைப்பாக, புதிய இயக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த அரசியல் ஆர்வம் விஜயனுடைய ரசிகர்களை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணிக்கிற பல இளைஞர்களுக்கு தங்களுக்கு ஒரு புதிய அமைப்பில் புதியதில் பொறுப்புகள் வேணும்னு, இந்த தேர்தலை தாண்டி அடுத்து வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் லட்சக்கணக்கானோருக்கு வாய்ப்பு இருக்குது. கிராம வார்டில் தொடங்கி பஞ்சாயத்து, பேரூர், ஒன்றியம், நகரம்,
1: ஒரு கணக்கு.
2: அப்போ இங்கே போனோம்னா திமுக அண்ணா திமுகவில் போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, தாவேக்கால போனால் நமக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மனப்போக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்துவிட்டதோ அப்படிங்கிற பார்வை தான் இது மூலமாக நம்ம தெரியும்.
0: ஆமாம் சார், இப்போ திமுக பெரிய பெரிய முதலைகள்லாம் கட்சியில் இருக்கும்போது அவங்க சின்னவங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம ஒரு வேளை இருக்கிறாங்களோன்ற விவாதம்லாம் ரெண்டு எல்லாம் கட்சியிலும்
1: இருக்கிறாங்க.
0: அதை தான் அந்த இது வந்து இளைஞர்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படுத்துறது சார் சொல்கிறத நான் வழிமொழி தான் செய்கிறேன்.
3: ஒரு ஒரு சமீபத்தில் ஒரே ஒரே ஒரே நிமிஷம் ஒரு முன்னிலை நிலவரங்களை படிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க 83 அப்படிங்கிற முன்னிலை நிலவரத்தில் இன்னைக்கு அதிமுக 32, தாவேக்கா 29, திமுக 22. அதாவது ஒரு சற்று நேரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவினுடைய ஒரு எண்ணிக்கை பெருமளவு முதல்ல கூடின வேகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடலை, அது வந்து ஒன்று ஒன்றாக தான் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இப்போ 23 ஆகி இருக்கிறது. அப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு எண்ணிக்கை வந்து திமுக அதிமுக மிகவும் பின்னணியில் இருந்தது, அது இப்போ கிட்டத்தட்ட 31 இடங்களில் வந்து இன்றைக்கி முன்னிலை வந்து லீடு எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அதே வந்து தாவேக்கா இப்போ கொஞ்சம் சற்று பின்தங்கி இருப்பதாக, அதாவது கூடுதலான எண்ணிக்கை வந்து முதல்ல கூடின வேகம் இப்போ இல்லை. அப்போ என்னென்னா நம்ம படிப்படியாக நம்ம சொன்ன மாதிரி 2வது சுற்று 3வது சுற்று எண்ணிக்கைகள்லாம் வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து வரும்பொழுது இந்த நிலைமையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் ரஜினி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரமாகவே இந்த திமுகவினுடைய முன்னிலை நிலவரம் 20-21 இருந்தது, இப்போ தான் 24 வந்திருக்கு. இது எப்படி இருக்குது உங்களுடைய
4: சார்? ரொம்ப க்ளோஸ் காலில் இருக்குது. ஏன்னா மதுரையில் வந்து பிடிஆர் போட்டியிடக்கூடிய வந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 4 வாக்கில் வந்து முன்னிலையில் இருக்காரு. அதே மாதிரி வேப்பநள்ளியில் வந்து கேபி முனுசாமி நினைக்கிறேன், கேபி முனுசாமி வந்து 952 வாக்குகளில் முன்னிலையில் இருக்காரு. அதுக்கு வந்து திமுக வந்து டஃப் கொடுக்குது. அங்கே வந்து தாவேக்கா வந்து இன்னும் வந்து 1000 ஓட்டு கூட தான் இல்லை.
3: ஓகே,
4: ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் க்ளோஸாக இருக்க தொகுதிகள் எடுத்தினாவே அதில் ஒரு 20 அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் வேகம் எடுக்கிற போது இது அப்படியே மாறலாம், இது அப்படியே முன்னிலை நிலவரங்கள் அதற்கு மாறலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
4: ஏன்னா இது எது வேணா நடக்கலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி உங்களுக்கும் நீங்களும் பேசிட்டே இருப்பீங்க. தாவேக்காமல் இருங்க இருங்க ஒரே நிமிஷம், திமுக முன்னிலை அப்படின்னு 1 hour-க்கு 1 hour நீங்களே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த தேர்தல் வந்து நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. இதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும்.
3: ஒரே ஒரு செய்தி, இப்போ கூடுதலாக இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலை பற்றி, இதுவரை 102 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அதில் வந்து அஇஅதிமுக 36, தாவேக்கா 38, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார்கள். காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவள்ளி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்

0: வேலி, பன்ரூட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர் என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 102ல பாத்தீங்கன்னா
1: 30 ஏடிஎம்கே ஒரு லீட் எடுக்குது பாருங்க. இது ரொம்ப ஸ்லோ தான், ஆனாலும் ஒரு ஒரு ஒரு ஆத்தென்டிக் நியூஸ் இது.
0: ஆமா,
2: இல்ல அதான் இப்ப பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அதிமுக பிரச்சாரம் செய்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது அது பலன்களித்திருக்கிறது அப்படின்னு. இன்னொன்று, திமுக வெர்சஸ் டிவிகேன்னு களத்துக்கு போன விஜயமும் வரவேற்றிருக்கிறார்கள். இப்போ மாற்று அதிமுகவா தாவேக்காவா, இப்போ மாற்றம் வருகிறது என்று வருகிற பொழுது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் அப்படிங்கிற மாதிரியான இதுவரையிலுமான ரிசல்ட் தெரியுது. நம்ம தம்பி ரஜினி டாக்டர் சொன்ன மாதிரி கிராமப்பகுதியில், நான் தொடக்கத்திலே சொன்னேன், இப்போ 2 சுற்று 3வது சுற்றில் தான் நமக்கு இதுக்கு வந்திருக்கு. குறைந்தபட்சம் 10 சுற்றுகளுக்கு மேலே போகிற போது 4,000, 5,000, 6,000 வாக்குகள் முன்னிலை. இப்போ 156 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1,000 ஓட்டு முன்னிலை என்பது அப்படியே மாறும். நான் சொன்னல ஏரியா வைஸாக வர்றபோது அப்படியே மாறும். ஸோ இந்த மாற்றம் என்பது பகல் 1 மணிக்கு மேலே வருகிற பொழுது தான் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இணையாக இந்த முன்னிலை நிலவரம் வருவது என்பது உண்மையிலேயே நீங்கள் இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை தாண்டி, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்திருந்த வாக்காளர்களும் கூட இன்றைக்கு தாவேக்காவுக்கு விசிலுக்கு போட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு தெரியுது.
0: அடுத்த கட்ட இன்னொரு தொகுதி முன்னணி நிலவரத்தையும் பார்த்துருவோம். இப்போ வந்து 114 தொகுதிகளுக்கு, கடந்த முறை சொன்னபோது 108 சொன்னேன், இப்போ 114 தொகுதிகளுக்கு தொகுதிகளில் வந்து முன்னணி நிலவரம் வந்திருக்கு. இதில் அதிமுக 41, தாவேக்கா 45, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை நிலம் வந்து வந்திருக்குது. சார், இப்போ ஒரு செய்தி நாம் வந்து இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதாவது அதிமுகவில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமையில் தான் இந்த அதிமுக இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தன்னுடைய தலைமையில் தான் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். ஆனால் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டார். ஆனால் இன்றைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் தன்னுடைய எடுத்த முடிவானது சரியாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
2: இல்லை, நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித்துறை எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ரெட்டலை என்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. காலமெல்லாம் அதை நம்ம பார்க்குறோம், ஒரு 25-30% வாக்குகள் இருக்கும், அது அங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆட்சி மாற்றம் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக தான் அப்படிங்கிற பொழுது, எனவே இந்த நிலைப்பாடு என்பது.
0: ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இப்போ செய்திகளை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
3: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தாவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை

பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார்.

0: வென்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தவேக 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், கிட்டத்தட்ட இப்போ அதிமுக தான் நான் சொன்ன திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்தீங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தவேக்கா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடும். ஆனால் தவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தவேக்கா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோடு பார்க்கும்போது அதிமுக முதல் இடத்துக்கும் தவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையாக தவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
2: நாம பார்க்கலாமா சார்? அதாவது பொதுவாக வந்து ஒருவேளை இப்படி நாம பார்ப்போம். அதாவது பொதுவாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதாக நம்ம பார்க்கலாமா?
3: ஆமாம், கண்டிப்பாக சார். அந்த அதிருப்தியை வந்து நீங்கள் எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்கள் தலைவரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பார்த்திங்கன்னா அது நமக்கு ஆதரவான அலையாக நம்ம பக்கம் வீசினதை கண்கூட நம்ம களத்தில் பார்த்தோம். அதனால் திமுகவினுடைய அதிருப்தி அலை அதிமுக வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி. பாமகவானாலும் அதிமுகவானாலும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கலை, இவங்களை நம்புகிறாங்க அடுத்தது மாற்றாக இவங்க இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்பில் இவர் வந்து கூட நிற்கிறார. தவிர அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம்,

0: இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அவங்க துணையாக இருந்து எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையாக வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதில் நல்லா தெரியும்.
1: நீங்கள் இந்த 68 இப்போ தாவேக்கா, ஆமாம் இது அதிமுக 61, திமுக 35. இப்போது இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான லீடு, அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே ஒரு லீடு எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணு எதிரில் தெரியுது. இது இந்த ட்ரெண்டு இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டதாக உங்களுக்கு தோணுதா சார்?
2: கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. நான் எப்போவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க, டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்ச் வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல இருந்தாலும் எக்ஸிட் போல இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000ஸில் தான் இருக்குது இல்லையா, இப்போ நிலைமையில் 1000ஸில் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார்.
1: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தாவேக்கா 69,
2: இது வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு.
1: அதில் வந்து அதிமுக வந்து 62, தாவேக்கா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா, திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
2: இல்லை, முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சினே வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா, ஏறக்குறைய ஒரு 25 சீட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா இப்போவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1/3 மேலே லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 3 சுற்று ரவுண்டுகளில் தான் இப்போ எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக போகும்போது அப்போ இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியலை. என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த 69ங்கிறது என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, இதில் வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்கா பெற்று இருக்கக்கூடியது, நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் இது வந்து பெரும்பாலும் இன்னும் ரூரல்லேருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
0: ஆமாம் சார், நீங்கள் முன்னிலையே பார்த்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 80 தொகுதி கிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ 80 தொகுதி இன்னும் முன்னிலை நிலவரமே தெரியல. இந்த 80 யாருக்குங்கிறனு வரும் அந்த இடங்களில் தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாமல் இதுலேயும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உள்ள டீப் ரவுண்ட்ஸ் போகும்போது
2: இவங்க வந்து சார், இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க. மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி தேர்தல் கமிஷன் தலையிட்டு இருந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸை. பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக
0: குறைஞ்சிட்டு
2: தான் வருது. பட் இதில் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எமர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிகாரபூர்வமான தகவலில் கூட தாவேக்கா வந்து அதிகமாக இருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். இதில் நிச்சயமாக ரூரல் ஓட்டம் இருக்குது. நீங்கள் அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல்னு இன்னும் எவ்வளோ தூரம் பார்ப்புறோம், ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200 மேலே
0: முன்னிலை நிலவரம்
2: வெளியே வந்துச்சு.
0: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்கள் முதல்ல பெட்டிகள் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில் சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா, சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கும்.
2: ஆனால் நீங்கள் தாவேக்காவை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்கேயுமே அவங்க லீடு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க.
1: பாஜக வந்து இதுவாக இருக்காங்க.
0: ஸோ பாண்டிச்சேரியில் வந்து சார் எப்பயுமே 1-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி
2: இல்லை, இவங்க அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒன்றுத்தில்

0: கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
1: அந்த அதான் அங்க ஒரு அரசியல் தெளிவு வேற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதான் இருக்கு புதுச்சேரி, ஆனா அந்த அளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்க வந்து மயக்கலையோன்னு தோணுது. அதனால அங்கதான் அது 1-to-1 பாலிட்டி, சின்ன ஏரியா, அதனால அந்த மாதிரியான தெரியும்.
2: இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலையை பெற்றதா வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்த சொல்லுது சார். ஆக்சுவலாக அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசு மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசா எடுத்துக்கலாமா சார்?
1: ஆமா சார், உறுதியா. இந்த கடுமையான அதிருப்தியில இருந்திருக்கிறாங்க மக்கள், கடுமையான அதிருப்தின்றத விட கோபத்துல இருந்திருக்காங்க. அவங்க கோபத்துலதான் கண்ணாமண்ணா நீ இதுக்கு போடாம வேற எதுக்காக போடுறதுலதான் போய் நிறைய இங்க விழுந்திருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்துல எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல்,
2: ஒரு சைலண்ட் வேவ்னு சொல்லலாமா சார்? இந்த அதிருப்திங்கிறது ஒரு சைலண்ட் வேவா?
1: சைலண்ட் வேவ் இல்ல, சத்தம் போட்ட வேவே தான். ஏற்கனவே விசில் சத்தம் தான் கேட்டுதே, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க மற்ற கடும் கோபத்துல இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இளைஞர், அடுத்த பெண், குறிப்பா பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்றான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவில் கல்லூரி அளவில் வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க.
2: ஒரே ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதில் தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
1: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்கள் கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்பு மிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளோ பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியன். நான் எவ்வளோ தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம். 2 முழுக்க கொரோனாவில் போயிடுச்சு, 2 தான் அவர் முழுமையாக ஆட்சி பண்ணார். அப்பயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேலே கோபம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெளிப்படுத்து. மக்கள் ரொம்ப கூர்மையாக அரசியலை கவனிக்கிறாங்கங்கிறதும் இதில் தெரியுது.
2: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 ஆரம்பித்து இப்போ 8:10-10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேலே பார்த்திங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கலை. இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுலேருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
0: ஆரம்பத்திலேருந்தே ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்போவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க.
2: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதில் வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
0: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு

0: பிளேயர் வந்து தனியாக நின்று அதுதான் எந்த சப்போர்ட்டும் யாரும் போகல அவரை அப்படின்னு அந்த ஸ்கிப்பு தூத்துவரும் யாரும் வந்து அவர் கூட போக தயாராக இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதுவும் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகலை, நிறைய குறைபாடுகள் அவர் மேலே சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க, பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது
1: சார். மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்தில் இருந்துருக்கு
0: இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ள போயிருக்கணும்
1: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதில் வந்து என்னென்னா புதுசாக வரும் இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ, ஆனால் அது கடந்த ஆட்சி மேலே இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டுருக்கு.
2: இப்போ பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, உரத்த நாடில் வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
0: ரொம்ப அறிமுகமானவங்க எலெக்ஷனுக்கு.
1: அவங்க பண்ண அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்கெல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் கோபமாக சில பேர் பேசுனாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
2: அப்போ உண்மையாகவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்.
1: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது, அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும் வரும்போது அந்த இடத்துல
0: நமக்கு வரலன்றது இல்லையா?
1: இல்ல இல்ல, அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரியும்.
0: 500 கீழே உள்ளதான், 45 தொகுதிகளில் முதல் 2 இடத்துல இருக்கிற
1: அதான் எட்ஜில் நிறைய நிற்குது பாருங்க. அந்த அந்த அந்த இது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
2: இதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்றோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதுல வந்து நீங்க எந்த சமயத்துல வேணா ஒரு பெட்டியில கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பரே அப்படியே முழுசா மாற்றமடைந்து விடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பாத்தீங்கன்னா 177, அதுல அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிறது ஒரு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
0: திமுக வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு
2: அதே சமயத்தில் நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்தில் வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியாக எண்ணிக்கை கூடுகிறது. ஸோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
0: வெவ்வேறு பகுதி ஓட்டு
2: பகுதிகளில் வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
1: ஆக மொத்தம் சார், நீங்கள் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு. அவங்களுடைய ஆசை அபிலாஷிகளை வெளிப்படுத்தி அதனால வந்து அது மண்ணை கவிடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவா இதுல வருது.
0: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும்? பட் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் அஸ்ஸாமுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அங்கே எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீடில் இருக்குது, அஸ்ஸாமில் பிஜேபி லீடில் இருக்குது, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீடில் இருக்குது, பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க பிஜேபி லீடில் இருக்குது.
1: அது நமக்கு அதுதான் சார். இப்போ இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில் லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக விஜய் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆவார்.
2: மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை.
0: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
1: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் 3வது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதில் யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்களில் ஏறும்போது அதிமுக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது தான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவினுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
2: இல்லை.

0: வீடு போயிட்டு.
1: இன்னொன்று, இது வந்து இப்போ நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். இப்போ இதில் வந்து யாராவது தனிப்பட்ட அளவில் 117 தொடுறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோ இல்லை பதினெட்டு தேவைப்படுது. 118 யார் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் தாவேக்காவும் இந்த 118 தொடுமான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 188-234 இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12-34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலாக. ஸோ லீடு வரணும்னா நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 30-35 தொகுதி அல்லது ஒரு 40-45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதில் வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகல. அந்த 118 எண்ணிக்கை கிட்ட
0: இல்லை உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு அதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவும் முடியலையே. நான் 10:30 ஆயிடுச்சு டைமு, அதனால் அங்கங்கே எண்ணியிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்திலிருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
1: இல்லை அப்படி வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவில் தான் வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசாக வரல.
0: 180 வந்துடுச்சு, 234 வந்துடுச்சு. அதில்
2: 234 எப்படி சார் உங்கள் பார்வையில் ட்ரெண்ட் இருக்குது?
0: ட்ரெண்டு வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டுருக்கு.
1: ஆனால் இதில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்போ முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்களில் கூட 98-100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
0: இல்லை நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க. என்னென்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒன்று. அவர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணூர் இது மாதிரி அமைச்சர்கள்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு காட்டுது சார்?
1: இல்லை இப்போ இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடை தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பார்க்குறாங்க. தனிநபர்கள் வந்து
2: அதில் சார் சொன்னதில் சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000-1,00,000 கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்கள் வந்து
0: திருத்தூரில் கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில் வருது.
2: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
1: ஆச்சரியமானதா இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் தலா 1 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வைத்து கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து பாமக பார்த்தீங்கன்னா சோழிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம இப்போ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா. அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோடு சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால் கூட நீங்கள் அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தொகுதிகள் தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
0: ஹங் அசம்பிளி நோக்கி போய்,
1: ஹங் அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்போ வந்து முன்னிலையில் இருக்க போகிறாங்க. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போது அவங்க ரெண்டு பேரில் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம்.
0: இப்போ

0: விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரி தானே வருது.
1: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடருவோம்.
0: நியூஸா?
2: இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாமா?
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேக்கா 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 15-18-19 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 செய்திகள் இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேக்காவும் தனித்தாக தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளோ தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உமாவதி சார், இப்போ இவங்களால் வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்போ இருக்கதா தெரியுதா உங்களுக்கு?
2: இல்லை, இப்போது நீங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சார், அவர் லைனில் இருக்கார், இந்தாங்க.
1: ஓகே,
2: சொல்லுங்கள், இது போட்டுக்கோங்க.
1: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். வணக்கம்.
1: இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்களில் 216 இடங்களில் வந்திருக்கு. அதில் வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சார். இப்போ இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
3: அதாவது இந்த இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்ல தான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகருங்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது, இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருடைய அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, 3வதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இது வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.

0: இப்போ இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
1: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது, அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
2: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதாக வந்த விஜயா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
1: இல்ல, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க.
0: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதை போலவே அதிமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளோ தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
1: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு, நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
0: அப்போ நீங்க முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்க வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
1: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்துலதான் அதிகமா தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது. கடைசி ஒரு வாரத்துலதான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. இப்ப அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரிய, அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேராங்கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கெல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதுல ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா, திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
0: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
1: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம், ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத

0: பேசுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல. விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்துருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்துல வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி, தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான்
2: போட்டிருக்கிறதாக எனக்கு தோணுதுங்க. அவரு பல விமர்சனங்கள் என்னன்னா, அவர் ஒழுங்கா தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, ஒபீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற நாலு மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறி இருக்குன்னா
0: இல்ல, மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுதான் இது வந்து காட்டுதுங்க.
2: உங்களுக்கு
0: இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துலதான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில நான் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும் போது தெரிஞ்சது. புதிய புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்து நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: உங்களுடைய பார்வையில ஐயா, இப்ப இந்த பாஜகவுடைய 27 இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள், உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள்ல இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்க வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5-6 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்துல வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசத்திலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோ, அவரு வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு, பாரதிய ஜனதா

0: சார், ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுகிறோம் சார்.
1: ரெண்டே நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேகா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால். நீங்கள் லைனில் இருக்கீங்களா?
2: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுங்க ஐயா.
2: ஆமாங்க, ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்து வந்ததில்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் ஆனா புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
1: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
2: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிறுத்தத்தை வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
1: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு
0: சார். இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லையும் தாவேகா முன்னிலையில் இருக்குது.
1: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்றைக்கி பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
0: சரி, தொடர்ந்து போகிறத பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி

0: கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுனுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிட்டே போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்த்தும் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
1: இப்படி தான் தெரியுது. இப்போது வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்கிறாங்க. அதில் வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சிந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போது இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேக்காவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேக்கா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களெல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி இந்த மாதிரி
0: ஒரு நேர்மையான அமைச்சர்.
1: ஆமாம், பாருங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேக்கா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்போ வருகிறது. அப்போது படிப்படியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய சூழ்நிலை,
0: தொடர்ந்து அது ஏறிட்டே போகுது. இன்னும் 12 தொகுதி தான் உங்களுக்கு
1: தேவை. ஆனாலும் என்னென்ன ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்போது இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும் பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்கள், அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொரு
0: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா, மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது. தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்தீங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்தீங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
1: வர வேண்டியிருக்குது.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக்க 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்க தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர்

தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், பிசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து க்ளீனாக செட் ஆகிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போது இருக்க நிலவரப்படி 234 தொகுதிக்கும் முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு வந்து 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊர்களெலாம் 2,000 அப்படி கூடிகிட்டுருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முன்னாள் முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்து தமிழக

0: கழகத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளிடையே ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று ரெண்டு கட்சிகளுக்கு வருமா, ஒன்று ரெண்டு தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து ரெண்டாவது பெரிய கட்சியாக, அந்த கூட்டணி ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் மூன்றாவது இடத்து தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு, ஒன்று. ரெண்டாவது, திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக மொத்த மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயன் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருந்தான் சொல்லணும். அது அந்த அளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50-60 பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயித்தார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
1: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். மூன்றாவது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
0: ஆமாம்,
1: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம். இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
0: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அதுவும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார். அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி ரெண்டு மூணு வங்கி வங்கி அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும்போது விஜய் வந்து மூன்றாவது வரும்போது ஒட்டுமொத்த இதை சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான மூன்றாவது அணிங்கிறது வந்து
1: தமிழர் கட்சி, அந்த
0: அண்ணாமலையினுடைய வருகை, அவங்களாம் புது வாக்காளரை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க ரெண்டுமே
1: சேர்ந்து.
0: ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் நாம் தமிழரில் எங்கே ஜீரோ தான் வருது இன்றைக்கி,
1: எப்பவுமே
0: இல்லை வாக்கு வங்கி 8% வாங்கியிருந்தாங்க. ஓட்டு இடம் வாங்காட்டால் கூட ஓட்டு வாங்கியிருக்கோம், ஓட்டு வங்கி இந்த இடம் ஓட்டு வங்கி சரி இங்கே போயிருக்கோம் தமிழ் வெற்றி காலத்துக்கு போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த மூணாவது ஃப்ரெண்டுலேருந்து இதுக்கு முன்னால் மூணாவது ஃப்ரெண்டு வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால். அவர் வந்து கடைசியில் இப்போ அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார். அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான், இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர் புது வாக்காளர்கள் இந்த மூணு, இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைப்பிடி, அதை வந்து தகர்த்துருக்கு. அதையும் விஜய் வந்து ஒரு
1: ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோடு இருக்கு. அதாவது ஒரு அலைன்ஸ், அதுக்கு அங்கே நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்கு, இங்கே கொஞ்சம் அலைன்ஸ் இருக்கு. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியாக நின்னார், ஒழுங்காக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலைன்ற குற்றச்சாட்டு மாதிரியும் அவர் மேலே வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் ரெண்டு தூரம் போயிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் மீறி இவர் மேலே இவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்.
0: அது மட்டும் இல்லை, சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால் வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக அந்த ஆரம் இறப்ப சொன்னார், இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க சிஎம் நீங்கள் தான், அவர் வரல. ஆனால் இவர் அதே மாதிரி உச்சத்தில்
1: வந்து ஓய்வு மிஸ் பண்ணிட்டாரு,
0: மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாவது வரல. அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷமாக நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான் தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது, அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால் மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வளர்த்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதல் சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுபான்மையினர் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சிட்டே வருது.
1: எல்லா ஓட்டு
0: ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா திமுக ட்ரெடிஷனல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்க தான் இருக்கும். இப்போ அதிலே 6 கட்சி இருக்குது, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு.
2: இல்லை சார், பொதுவாக இப்போ சொல்லுவாங்க
1: அதோட ஒரு 8-12 தானே டோட்டல் பாப்புலே ஓட்டர் பாப்புலேஷன்ல
0: இருந்தா கூட ஒவ்வொன்றே கொண்டு வந்துட்டார்ல.

0: கொஞ்சமா சேர்த்து
1: 108 110 போக கிராஸ் பண்ணுவாருன்னு
0: நினைக்கிறேன். ஆமா, இது போக வச்சு பெரு தமிழ்நாட்டில் அந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள், அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் இதுமாதிரி நேரில் போய் தான் இப்போ ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரை சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தப்பறம் தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகலை. இன்னொன்று, பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தினர் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே தெரியல, தெரியாது
1: யாருக்கு, நமக்குமே தெரியாது,
0: நமக்கே தெரியாது, அவருக்கே தெரியுமா? அவரே 105 வேட்பாளர் மற்ற கட்சியில் வந்தாலும் தான் கடைசி நிப்பாட்டினாரு, அவரே பல தொகுதி போகல.
2: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு, எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்,
0: அது இங்கே வந்துட்டு,
2: அது முழுசாக இங்கே
0: வந்துட்டு.
2: அப்போ இப்போ வந்து அந்த ஏன் வந்து அதிமுகவில் அந்த ஆன்டி இன்குமன்சியை முழுசாக பெற முடியல சார்?
0: இல்லை, அவங்க எப்படின்னா, அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகலை, பண்ணார், கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணார், ட்ரெடிஷ்னல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடலில் இவங்க வர்றாங்க, இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இவங்க வர்றாங்க, அது வந்து ரீச் ஆகிட்டு
1: சோஷியல் மீடியாவும்
0: கடைசி நாள் விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாரும் கடுமையாக ரீச் ஆச்சு. அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் ஆச்சு, அதை தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஒரு விஜய் ஒரு அவங்களாம் நம்ம நேரில் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம். இவன் நினைச்சா விஜயனுடைய ஹேலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க, விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
1: அதுதான் சொல்கிறேன்,
0: அந்த இதுதான் அவர் ரீச் ஆகிட்டார். இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது, அது ஒரு இது. இன்னொன்று, தமிழக மக்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் கொண்ட 10-6 வருஷத்தில் பாருங்கள், மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்று, திமுக அதிமுக உருவாக்கி வச்ச கலாச்சாரமும் அதுதான், தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மையில் ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க, அது அவருக்கு பெரிய ப்ளஸ்.
1: இல்லை, திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
0: புல் ஸ்டாப்னு அது நினைப்பது, ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள், அது ஞாபகம் பார்க்கணும். இப்போ அடுத்த
1: கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.
0: இல்லை, வாக்குறுதி கொடுத்தா அந்த இலவசம்லாம் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே, 8000 கூப்பன் வேண்டாம்.
1: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே கொடுத்து
0: கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்கள ஏற்கனவே கொடுத்தவங்கள தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவர் பல்லு பிரசாத் பையன், இவங்க 10,000 கொடுத்தாலும் ஓட்டு போட்டாங்க. அதை பின்படி தான் இவங்க ஒன்று 5000 கொடுத்தாங்க, அதை ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா அதில் கொஞ்சம் அவங்களை ஓட்டு விழுந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, மும்முனை போட்டியில் 3வது முனையில் வர்றவங்க 10% பேரும் ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து
1: கிட்டத்தட்ட
0: 35-45 வாங்கிட்டார். நாம் தமிழர் ஓட்டு, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அதுபோல் சிறுபான்மையினர் ஓட்டு முக்காவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு. இளைஞர் இளங்கும் பேரெல்லாம் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்லை, அவங்களாம் அந்த இதில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே, அதனால் அவர் அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவை பெற்று கொடுத்தோம்.
2: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. என்னன்னு நீங்கள் முழுசாக ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 118 தொடரணும், ப்ளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தால் போக வாய்ப்பு இருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி தனியாக
1: அந்த கட்சி கூட போக,
0: விஜயகாந்த், அன்புமணி, அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவர் நம்ம தேமுதிகவும் அவர் பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க மாதிரி,
2: 7
0: வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலா தான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வாங்கியிருக்கா, அப்போ அவங்களில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லணும், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே. அந்த மாதிரி இப்போ அவரே யாருன்னு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தார். ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது, அவர் ஏற்கனவே சொன்னார் இங்கே தான் போகணுன்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பலை. இப்போ அவர் சொன்னது தான் சரியாக போச்சு. அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருப்பான் காங்கிரஸும் அவங்களும்.

0: ஒரு புது எழுச்சி வந்திருக்கு அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்தது கூட பின்னணியில் தான் இருக்காரு.
1: ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்ன இல்லை, இப்போ இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கூட்டணிகளில் பெரிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய இப்போ கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்கும்.
0: ஆமாம், கட்டாயம் போகும்.
1: அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம அந்த லீடிங் வந்து சரி, இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டில் என்னமோ 200 ஓட்டிலே ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில் 500 ஓட்டிலே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், 10 ஹவர் 1 ஹவர் பார்த்தா தெரிஞ்சிடும்.
1: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ள தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
2: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பார் வீட்டுக்கு வீடு.
0: ஆமாம்,
2: ஒன்றுத்தில் கூட லீடிங் கூட இல்லையே சார்.
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேறு, அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை. அன்னொன்று ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு பிறகு கட்சி தவறெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறோம் அந்த மாதிரி இல்லை. ஏடிமிக்கே ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி, அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட் தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
2: அந்த சார் இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்.
0: ஆனால் தமிழ்நாடுதான்
2: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தார், ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது.
0: ஆமாம்,
2: எதை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டாங்க?
0: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏற்ற மாதிரி கிடையாது. 30-35% அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படி தான், மூணில் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காங்க.
2: அவர் பிரிப்பாரு நாங்கள் எதிர்க்க எதிர் ஓட்டை இப்போ இவரு பிரிச்சுட்டாரு.
0: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டாரு, அதான் மெயின். இப்போ அது பெரிய
1: இப்போ முக்கியமான செய்தி சொல்கிறீங்க. அதாவது இப்போ பெரிவா பொதுவாக இவர் வந்து ஆன்டி இன்குமன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னால், இப்போ கோர் திமுக வாக்கையுமே இவர் பிரிச்சிருக்கதா தானே?
2: இவங்க பிரிச்சிருக்காங்க, விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
1: இல்லை இல்லை, இப்போ அதுதான். இப்போ இப்போ வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திமுகவுடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான் நான்
0: எடுத்துக்கிறேன். திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
1: ஆமாம்,
0: திமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்,
2: கோர் ஓட் பேங்கிங் எடுத்திருக்காரு.
0: ஆமாம், அதாவது திமுக ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் ஓபிசி,
2: சென்னை
0: எஸ்சி எஸ்டி, முஸ்லீம்ஸ், இதை வந்து கண்டிப்பாக அவர் பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனுடைய தான். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிகிட்டே வந்த காரணம், அவர் இங்கே போக வேண்டியவர் தான். அது ஒரு அங்கேயே தான் கூட்டிகிட்டு போகணும்னு வந்தார், முடியல. எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டினாங்க, காங்கிரஸ் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாங்க அங்கே. ஏன்னா கிராமங்கள்ல அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த மீனவர் பகுதியில் தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்போவுமே விசில் தேவகெல்லாம் அடித்து ஓட்டிட்டான். அந்த கடற்கரையில் நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குள்ள அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஃபுல்லாக
2: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்துலேயே முடிவெடுத்ததாக சொன்னாங்க.
0: ஆமாம், முடிவெடுத்துறாங்க. அப்படி தான் அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால் கன்வெர்ட் ஆனவங்க, இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே
2: பண்ணுவாங்க.
0: அவங்க மத்தியில் வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
1: இல்லை இப்போ இதில் பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம் சந்திக்கிறோமோ சார்?
0: ஃபோர் கார்னர் சொல்கிறோம், ஆக்சுவல்
2: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்லை, எப்பவுமே மூணாவதை வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவதை தூக்கி மேலே வச்சிருக்கு.
0: ஆமாம்,
2: மற்ற ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில்
0: வச்சு. அதான் அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்திருக்காரு
2: நினைக்கிறேன். இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்கா?
0: தக்கன்னா இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறா போகுது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும். அதில் அவர் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னு தெரியணும்.
2: அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து
0: கொடுக்கணும், அப்படி இருக்கலாம்.
1: இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சார், இப்போ நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்களாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்றைக்கி மாறியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
0: இல்லை, அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப் வளர்த்துக்கிட்டே வந்தார். சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இப்போ இவர் மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவங்க அவர்கள் ஒரு கொள்கை

0: கட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசுல அந்த கட்சிக்கு வந்தவன் 30 வயசு 31 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கருத்தை கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தார்னா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும், அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான் இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்களும் அதிகம் இருந்தாங்க.
1: இல்லை சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
0: இல்லை, விஜயை வச்சு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க, ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகிப்போச்சு, அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப் வந்து அவங்கெல்லாம் நாங்கள்

0: டென் மோர் ரவுண்ட்ஸ் இருக்குன்னு நிறைய இடத்துல ஆவரேஜாக வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்ல ப்ளே ஆகிருக்குது, நல்லா விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
1: இல்லை முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
0: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
1: இதை ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கலாம்.
0: இண்டிகேஷன் பட் ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டிடுவன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3000 to 4000 நோட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலது இருக்காங்க, சிலது 1000 நோட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள், நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
1: அடுத்த
0: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
1: ஸோ அந்த ஒரு 1000 or 2000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும்னு நம்புறீங்க?
0: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் அதாவது 10 ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸு. ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்லேயும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டூ ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ். இப்போ
1: காலையிலிருந்தே சார் இந்த லீடிங் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக அது குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
0: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு இப்போ நீங்களாம் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 to 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸு, இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்கள வந்து இன்னும் 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40-50 சீட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
1: இல்லை.
0: ஸோ அப்போ என்னென்னா, ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகடமிக்காக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகடமிக்காக பேசினா கூட 180 ரிக்குவயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸில் கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை விதின் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோடது. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 இது ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்குது. இப்போ இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140-150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 hours, அனதர் ஃபார் 4-5 ரவுண்ட்ஸு நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ
1: இதே 110 அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 rounds அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின்
1: என்ன,
0: இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
1: நவ் இது 4-corner கன்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாண்ணா? ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம 4-corner ஃபைட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா அப்புறம் நாம் தமிழர் கட்சி இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஃபோர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய

0: டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் அது ஃபோர் கார்னர் ஃபைட்டு.
1: அவங்க பெருசாக லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக் அ பிக் மார்ஜின். இப்போ அது என்னன்னா அவரு ராம்தரன் கமிஷ தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழில் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிறதுல ஒன் ஆர் டூ கான்ஸ்டுவன்சியில் பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சியில் ஃபோர் கார்னர் ஃபைட்ஸ் இல்லை, த்ரீ கார்னராக இருக்கிறதுனால. குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில் என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகர் ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வேர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காங்க இப்போ இருக்கிற நம்பர்ஸ்.
1: ஸோ உங்களுடைய அதிமுக
0: ப்ளஸ் பாமக இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளாக ரிசல்ட்டில் எப்போ தெரியுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
1: அவங்க ஓட் பேங்கையும்
0: நமக்கு ஆமாம் தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது. இன்னொரு ஆயிரம் ஓட்டுனு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 5 ரவுண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை, இன்னொரு 1 hour நமக்கு 1.5 hours நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
1: கிளியர் பிக்சரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ தட் இஸ் எம்கே அலையன்ஸ் வந்து கொஞ்சம்
0: வி ஹோட்டராக என்ன நாங்கள் நான் பர்சனலாக என்ன ஹோப் பண்ணுறேன் அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் கேன் இன்ச் டுவர்ட்ஸ் த மேஜிக் நம்பர் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
1: டுவர்ட்ஸ் தி மேஜிக்
2: நம்பர் உங்கள் பார்வையில் என்ன சார் இது வந்து இந்த இன்னொரு 5 rounds
3: இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது. இப்போவுமே அவர் அதிமுக தலைவர் பொன்னையன் கூட வி ஆர் ரெடி டு அலைன் வித் டிவிக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ
1: சரி அலைன்ஸ் போயிட்டாங்களா
3: கூப்பிட்டு நாங்கள் இப்போ அவர் தான் விஜய் தான் முடிவு பண்ணணும் சொல்லியிருக்காரு.
1: சரி
3: அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க தான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும்
1: தகவல் ஏற்கனவே வந்து அவர் முதல்வர் நாங்கள் டெப்டி சிஎம்
3: அவர் முதலமைச்சரே 4000 votes பின்னால் இருக்கார். அதனால இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு.
1: ஆக்சுவலி திமுகவுனுடைய ஹிஸ்ட்ரி இல்லை சார், சிஎம் தோத்ததா இருக்கா
0: 2011 க்ளோஸ் ஃபைட்டு க்ளோஸ் கண்டெஸ்டாக இருந்தது 2011. ஸோ இஃப் பிரைம் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட் தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹீ வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்
1: தி என்டையர் மினிஸ்ட்ரி
2: ஒவ்வொரு
3: வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
1: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு. ஆனாலுமே இவங்களையே தோக்கடிக்க அளவுக்கு அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சோ?
3: மோரி மாற்றி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகைலாம் கிடைக்கல.
1: அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து
3: அவரு
0: அவங்களுடைய 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார். இதில் 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையாக நிறைவேற்றினாங்க. மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையாக நிறைவேற்றினாங்க. நீங்கள் ஒரு 100 marks அதை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 marks தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னால் அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
1: பட் கம்பேர்ட் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
0: ஐ ஆம் நாட் டினைங் சர்ட்டன் இண்டிகேட்டர்ஸ்,
1: அதெல்லாம் தானே வந்துட்டு இருக்கு.
0: சர்ட்டன் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ ஆம் நாட் டினைங் இட்.

0: நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர், வென் யூ ப்ராமிஸ் மோர் டு த பீப்புள், நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உங்கள் ப்ராமிஸ் தான் நீங்கள் வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு போட மாட்டாங்க. கம்பேரிசன் சொல்றேன், தட் இஸ் வாட் நீங்க கம்பேரிசன். அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனை, ப்ரீவியஸ் எலெக்ஷனை பார்ப்பாங்க. லாண்ட் ஆர்டர்ல, லாண்ட் ஆர்டர்ல என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டாஸை ரெண்டு வருஷமா கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் டூ இயர்ஸாக எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளோ ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பி இருக்க கொடுக்கல. லாண்ட் ஆர்டரில், ப்ரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனால் இட்ஸ் ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
1: இல்லை, பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னர்டு பர்சன், இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த கிரைம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்து தானே
0: சார்.
1: இது கவர்மெண்ட் மட்டும் அலோன், கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையா, எல்லாமே எல்லாமே.
0: வாட் இஸ் த லா, லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹேவ். இப்போ நீங்கள் போஸ்கோ ஆக்ட் இருக்குது, போஸ்கோ
1: இல்லை, அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் சொல்கிறது.
0: ஆமாம், நீங்கள் கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்கள்,
1: எல்லாத்துலேயும் கம்மி தான்.
0: ஆ, அப்போ நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய ப்ராசிக்யூஷனு, உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்கள்?
1: இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் இது கம்மி, எல்லா நாட்டிலையும் கம்மி.
0: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லேயும், இந்த உலகத்தில் எல்லாத்துலையும்
1: எல்லாத்துக்கும் கம்மி. என்னென்னா கன்விக்ஷன் ரேட் இருக்குது இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்துலேயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பீரியடில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கினா நீர்த்து போயிடுறாங்க.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாமல் வெளியில் போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுனிவு அல்ல.
1: ஆமாம்,
0: முக்கியமாக யாருக்கு தலைகுனிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி, சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
1: நான் கவர்மெண்ட் சைடில்
0: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ,
1: ஆனால்
0: அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்குது? நீங்கள் நல்லது நடந்தால் கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா, ஸ்டேக் எடுத்துக்க கிளைம் எடுத்துக்கு, நாங்கள் தான், எங்களால் தான், எங்களால் தான்றீங்களா? அப்போ தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்போ எல்லாருமே அதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸு, தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தால் உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ளே அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுப்பு பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணியிருக்கீங்க?
1: அதுதான் கேட்குறேன், அது எல்லா கவர்மெண்ட்லேயும்.
2: இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய குற்ற ஆவணத்தை வச்சு
0: என்சிஆர்பி
2: அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாட்டில் குறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
3: ஆஸ்பெக்ட் சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால் ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதற்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான
2: காரணம். எப்போவுமே புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலையெல்லாம் புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் நம்ம புதுசாக தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்துக்கு விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல, அவங்க அங்கங்கே இடையிடையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
1: சார், இப்போது இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
2: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும். அவர் சொல்ற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலே வருமாங்கிறது, அவர் ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவரால் பண்ண முடியல, கட்சியை கலைச்சு போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதை உள்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்ல வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியல் தேர்தல் நடத்துகிறது தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்த

0: அடிப்படையில மக்கள் நம்பிக்கையை அவர்கிட்ட அவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்கு, அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளவு பேரை வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது.
1: கையில சாக்பீஸ் இருக்கு,
2: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்கெல்லாம் வந்து இவர் மேலே தான் நம்புகிற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர்லாம் அவங்கெல்லாம்
1: ரெண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
2: அடுத்து போயில 60 வருஷம் பார்த்துட்டோம்ல.
1: இல்லை அந்த கட்சிகள் மட்டும் இல்லை, இப்போ இந்த இந்த பாமக இருக்குது. ஆனால் உங்களுடைய இன்றோடு எதுவும் பெருசாக பாதிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல
3: ஆக்சுவலி இட் ஆட்ஸ் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நார்த்தன் தமிழ்நாட்டில்
2: திமுக
3: ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்போ முன்னிலை நிலவரங்க மட்டும் திருப்பி சொல்லிடுறாங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5,286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4,000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னென்னா, நீங்கள் விஜய் வந்து
1: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசாக பாதிக்கலை. ஏறக்குறைய அந்த 74 பழைய எலெக்ஷனில் அப்படியே ரீடெயின் பண்ணுறாங்க.
2: ஆனால் அவங்க இப்போ இந்த இடம் வந்து அவங்க பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அந்த படமாட்டு சொல்லணும், இப்போ கூட இப்போ நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்துட்டு சொல்கிறீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போகலாம்,
1: பாமக போகலாம்,
2: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே வற்புறுத்துறாங்க,
1: அவரும் ஆட்சியில் பங்கு ஒத்துன்னு இருக்காரு.
2: ஆமாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பிஜேபி அணியில் இருக்காங்க.
1: ஸோ போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
0: ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்போ இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
2: மட்டும் இல்லை, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
1: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
0: ஸோ அப்போ இயல்பாக அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
2: தகர்ந்து போச்சு,
0: தகர்ந்து போச்சு. அப்போ அது
1: தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில்
2: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்போம்னு சொல்லியிருந்தாரு.
0: என்னன்னா
3: உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில் வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டராக இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம

0: ஹேர்ஸ்டா இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்டு தான் என்னென்னா, ஒரு 5 ரவுண்ட்ஸ் 6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக நம்மளால் வந்து ஓகே இப்படி தான் காமிக்கு தட் இருக்கு ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
1: இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தாவேக்கா 110 போச்சு, திருப்பி 108 109 மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 72 70ன்றது படிப்படியாக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. திமுக கூடவே இல்லை, அப்படியே 52 நிற்குது ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமாக. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக அந்த இடத்துல
0: இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்கள் கேம்பெயின் அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல தொகுதியில் வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலாக, ஆனால் பக்கத்து தொகுதி இல்லை அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி அவங்க தேவர் லாக்ட் இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளாக தெரிஞ்சுது, கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சுது. இவங்க என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரூல் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அது வந்து
2: நியூஸ்
1: ஒரே ஒரு செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
3: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்

கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஒசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. ஷோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:06:10. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
2: சார், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது.
3: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஓரளவு தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்குறோம்.
2: இல்லை, இந்த நிலையிலே பேசுங்களேன், ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா
3: திமுகவில் உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்க.
2: மனதளவில் தாவக கூட இருக்கிறாங்க.
3: ஆமாம், அங்கே போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முடிவு முயற்சி பண்ணார், முடியல. இனிமேல் கட்டாயம் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று சீட்டர்மா வரும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களும்
2: இல்லை, இப்போது பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு தருவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போது ஆட்சியில் பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
3: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைய

0: ஒரு வாய்ப்பு இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்குது.
1: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்கள், நம்ம 2006 அனுபவம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து என்னென்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு,
0: பாமக மெயினாக பாமக ஆதரவு,
1: பாமக வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து,
2: காங்கிரஸ்
1: ஆமாம் கொடுத்து, பட் ஆனால் அன்றைக்கி அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியாக சொல்லணுன்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் விவரம் கூட நீங்கள் வந்து திருமாவளவன் கூட அதை பற்றி மிக குறிப்பாக பேசினார். ஆக்சுவலாக இப்போது அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு, இப்போ வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமேல் வராது இல்லையா?
0: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாருங்க வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டார், கட்சி ஆரம்பித்த உடனே அந்த இதை பண்ணிட்டு கட்டாயம் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பாரு. அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க. இன்னைக்கே கூட
2: சார் இப்போ ஸ்டேட் பிளேயரே மூணா பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகல, 52 சீட்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகல, 73 சீட்ல இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் பண்ணுறோன்ற நிலமை வருமா? ஏன்னா இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிற்கல.
0: இது பண்ணால் தான் திமுக வந்து இருக்கும்போது அண்ணாதிமுக பிரிஞ்சிச்சு இல்லை, அப்போ என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகமாக ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய். ஆதரவையும் ஓட்டு எப்படி தக்க வைக்கிறாங்க வாங்குற பெருசு இல்ல, அதை தொடர்ந்து
2: வலுப்படுது.
0: இப்ப ஆளுந்திய அளவுல பிஜேபி பாருங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல பல ஸ்டேட்ல. அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணல,
2: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குரிய.
0: ரெண்டு கட்சி இருக்கு எதிர்ப்புக்கு. அவங்க எதிர்ப்பு திமுக வந்து
2: ஆளுநர் வாக்குறுதி வேற பெருசா இருக்கு. தாவக்கா
0: கொடுத்தா கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்ல அதிக செலவாகிற வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
2: விஜய் கொடுத்தது தான்.
0: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
2: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலைமை வரும்?
0: ஆமா, அதனால நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, எப்படினாலும் கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
1: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்போ கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்கலாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டா அவரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா?
2: அதுல எவ்வளவு பேர்?
0: அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க.
2: அதுல எவ்வளவு பேர்
0: லீடிங்ல வந்தாங்க?
1: போன வாரம் கூட பேசும்போது நீங்க எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படிலாம் வேற வந்து அவர் விஜய் பேசினாரு. அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
0: இல்லை, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ அதிக ஓட்டு இவர் சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாவச்சு அடைஞ்சிட்டு
2: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போது அந்த 115 பேரில் எத்தனை பேர் லீடிங் தெரியல
0: அதான்.
2: அது ஒன்று. இவர் ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
0: விஜய் தான் வெற்றி தமிழக வெற்றிகளாக அவரு பண்ண மாட்டார். அவருக்கு அவங்க ஆதரிக்கலாம், இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
1: ஏன்னா
0: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
2: வேற. இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
0: மாமல்லபுரத்துல ஒரு
1: உங்களுடைய இடங்கள்ல நீங்க வந்து தாவேக்காவுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான். அது என்னன்னா, நீங்க விஜயனுடைய ஒரு வருகையை உங்களால் அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதி

0: தவிர்க்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்கள் வந்து அதை சமாளிச்சிங்க, அதை எப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால் யோசிக்க முடியுதா?
1: இல்லை, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் கையில் வந்தால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் ஒரு தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃப்ரென்ஸில் தவாக்கா வந்து 45 சீட்ஸ் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொசர் இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வேணால் நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட குறைவாக,
0: அதாவது 30+15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
1: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது.
0: ஆமாம்,
1: அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண, அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை. முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், திமுக வந்து வெற்றி பெறலை. ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க.
0: 10.5%.
1: ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அதை உள்ளித ஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை, குறிப்பாக இந்திய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ், அப்புறம் 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஸ்ட் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடென்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸை பற்றி சர்வே எடுக்கலான்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடல, வேணும்னே ஈடுபடல. அப்போ நீங்கள் ஈடுபடல, நீங்கள் சமூக நீதின்னு எங்கே போனாலும் நாங்கள் வந்து சமூக நீதி பேசிவிட்டு, நாங்கள் சமூகநீதி ஆட்சி, நாங்கள் சமூகநீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் அதில் வந்து மக்களை ஏமாற்றும் போது வட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்க பிடிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனால் செயலில் என்ன இருந்தது, அதை கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
0: இல்லை வந்து உங்களால் போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்க.
1: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று, என்ன தான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்? ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி இந்த ஏரியாலாம் ஏன் வந்து, கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போறீங்க?
2: -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டு இங்கே இருந்தால் எடுத்துருக்கிறார். ஏடிஎம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க.
1: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்கள வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
3: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஆமாம்,
3: இடது கம்யூனிஸ்டில் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக கூட்டணி ஆயிடுச்சு, கேரளா ஸ்டைல் கூட்டணி ஆயிடுச்சு.
2: இது போருமே பாமக காங்கிரஸ்
3: பாமக

0: அன்புமணியெல்லாம் அவங்கள சௌமியாவும் காங்கிரஸ்
1: ஆட்சியில் பங்கு கேட்கிறாரு அன்புமணி,
0: கேட்காமலே கொடுக்க ரெடியா இருக்காரு.
1: வாங்கி கொடுக்க இவங்க இருக்காங்க சௌமியா,
0: இல்ல விஜய் ரெடியா இருக்காரு, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு.
1: அது தெரியும், இனிமேல் தெரியாது.
0: சொன்னாரு கொடுப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. துணை முதல்வரா
1: ஆகுறாங்க, அவருக்கு சீட்டு தேவை. இப்போ
0: கட்டாயம் வாய்ப்பு இருக்கு.
1: பட் இப்போ ஏடிஎம்கு விட்டுட்டு இவங்க அங்கே போனா அது இந்த அலையன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
0: ஆமா ஆமா,
2: இல்ல ஏடிஎம்கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில இவங்க அத்தனை பேருமே கூட இப்போ ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புலேருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டையர் பாஜகவே நீங்க வந்து தாவைக்காக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமை ஆட்சியில பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களாம் செய்யலாம்.
1: பாஜக வந்து இவரு சேர்ப்பாரா?
2: இல்லைங்க சார், இல்ல இல்ல இல்ல, அதாவது
1: அவரு வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு,
2: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா நடவடிக்கை அப்படி இருக்கும்,
1: பாஜகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்லை விஜய்க்கு இல்லையா?
2: ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இதில் ஒருவே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
0: அந்த பாதைக்கு போகுது,
2: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 118 அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் 118 அப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 125 இல்லை 130 வச்சிருந்தா தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 முழுசாக கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசாக அவங்களோட இருந்தால் தான் முடியும். அப்போது அதற்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு வந்து விஜயை வந்து அடுத்த 5 திருப்பி திருப்பி போராடி
0: எல்லாத்தையுமே கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துகிறே வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி
2: அந்த சூழ்நிலை உருவாகிடுமோங்கிற ஒரு
1: நல்லுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் ரொம்ப புது கட்சி.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருக்கும். அவன் பாருங்க எவ்வளோ கான்ஃபிடண்டா மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு
1: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா ஒரு இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ.
0: ஆமா, விஜயனுடைய விஜய் ஆரம்பத்திலேருந்து பாருங்க அந்த ஒரு கண்டிப்பு, யாரையும் பார்க்க மாட்டாரு நினைச்சது, அவரு இஷ்டப்படாத வர்றாரு, அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சிட்டு
1: இருக்காருவாங்க.
0: ஆமா,
1: அதிமுக இருந்து போறவங்களுக்கு அப்படி.
0: ஆமா, அவங்களுக்குலாம் அந்த பழக்கமா இருக்கும் ஏற்கனவே, ஜெயலலிதாட்டை இந்த மாதிரி
1: நடந்துச்சு. அதே மாதிரி பழக்கம் இல்லை, கொஞ்சம் பேர் கூட அங்கே போகலாம் வாய்ப்பு இருக்கு.
2: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள், 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
1: தாவேக்கா இல்லை சார்,
2: ஆனால் அவர் இன்னொரு
1: கண்டெஸ்ட் பண்ணல தெரியுமா,
2: இன்னொரு தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச்செயலாளர் திரு திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.
3: 26 seats, 2001 to 5000 swing seats, 29 seats, 5000 to 10,000 comfortable 26 seats. அவுட் ஆஃப் திஸ் 104.
1: 26 கம்ஃபர்ட்டாக
3: 10

0: தௌசண்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 சீட்ஸ். ஸோ 25 ப்ளஸ் 26 50 60 சீட்ஸில் ஆல்மோஸ்ட் 52-6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 சீட்ஸில் 2000 5000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 சீட்ஸில் 0-2000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப் ஆனது 104 வந்தது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ், என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அனதர் 4 or 5-6 ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது.
1: பட் அந்த பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாயிருக்கு அவங்க தொகுதிகளில்.
0: அதிமுகவுக்கும்
1: ஆமாம், இங்கே தேமுதிக அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிக கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்டில். மற்ற இதெல்லாம் இப்போ அவர் சிறுமாவளம் சொல்லி தரல, இரண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
0: விசிகே ரெண்டு சீட்டில் லீடிங் பை 500 ஓட்ஸ் இன்டூ 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லேயும். ஈசியோட டேட்டாஸில் பார்க்குறேன், ஈசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு ஈசி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா,
2: இல்லை நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா 60 தொகுதி,
0: ஒரு தொகுதியில் வந்து ஒரு பண்ருட்டியில் வந்து 810 மார்ஜின், காட்டுமன்னார் கோயிலில் 538,
3: ஈக்குவலாக 70-70-70 போவாங்களோ இல்லை சார்.
0: ஆமாம்,
3: அப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க.
0: அவள் காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ் தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 almost 68 70 80 அந்த மாதிரி.
3: அவினாசிலேருந்து 1000 தான்.
1: ஆமாம்
2: இல்லை சார், இந்த முறை வந்து நீங்கள் வெறும் 100 சில 100 வித்தியாசங்களே
1: வழக்கு போட்டு
2: இருப்பாங்க.
1: முதல் ரெண்டு பேர் வாக்கு 500 ரொம்ப அப்போ இன்னும் மாறுறதுக்குலாம் சான்ஸ்
3: இருக்கு.
2: இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 29 + 26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு
0: less than 5000
2: இருக்கு. அதில் வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனால் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை வகுத்து
1: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்லை விஜய். ஒன்லி விஜய் மிசில் டிவிக்கு இந்த மூணு தரம் அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாமல் தெரியல,
3: அவனுக்கு எதுவும் தெரியாது
1: தெரியாது அப்படிதான் நம்ம. ஆனால் நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
3: பண்ணாமல் வச்சு சொல்கிறோம்.
1: ஏன்னா இன்னொன்று அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்களை நேரடியாக என்ன பண்ணாங்க, எதிர்கட்சியெல்லாம் தற்கூறி அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க, அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க. அது ஒரு இதாக ரிவர்ஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
0: ரூலிங் டிஎம்கே மேலே இருக்கிற ஆங்கர்
1: அதிருப்தி,
0: அது வந்து அவங்க அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாரா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா, டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
1: 111
0: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது, அதை நம்ம அரகன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னென்னு எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணோம், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன். அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை, வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு
3: சர்காஸ்டிக்,
0: அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடை வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்னேன். அதை தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்கே வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னென்னா, 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை
1: ஃபஸ்ட்டு
0: நம்ம வந்து நிலத்துலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்கே எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு.
2: ஆமாம்,
0: உங்களால் வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஃபுட் செக்யூரிட்டியில் எங்கே போயிருப்போம் நம்ம? ஸோ அப்போ
2: ஒரே வசதி, தமிழ்நாட்டில் தாவேக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை,
0: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான்.
2: ஆமாம்,
0: இன்னொன்று சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா.
2: ஆமாம், அதான் 105 தொகுதியில் 63, திமுக 45 முன்னிலையில் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
0: 500
2: ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் ஸ்விங்

0: ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய
1: எனிதிங் மேன் ஹேப்பன்.
0: ஆமாம், அந்த அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 29+26 அதையும் சேர்த்துக்கணும் இருக்கலாம், அதில் என்ன வேணால் நடக்கலாம்.
2: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்க
0: சார். அது வாய்ப்பே இல்லை, இன்றைக்குமே அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னென்ன
2: 120-130 வருது,
0: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
2: நடக்காதா சார் கேட்கலாம்.
3: எது
2: டிஎம்கே திமுக
3: ஃபியூச்சர் நடக்கலை? ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்பவும் பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால் அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
1: அதே மாதிரி திமுக
3: அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த குங்கு மண்டலத்தை
1: அதே மாதிரி திமுகலையும் வந்து
3: திமுக வந்து
1: தமிழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
3: இருக்காங்க. ஆனால் திமுக வந்து உடனடியாக வராது,
1: நாளாக அதிமுகவில் அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க.
0: ஆமாம்,
1: நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அங்கே வெளியே போயிட்டு அவங்க திமுகலே சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுகலே சேர்ந்த உடனே அங்கே வந்து இன்னமும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசலை, நான் அகாடமிக்காக சொல்கிறேன். ஒரு ஒரு அகாடமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தளவுக்கு இல்லை. இப்போ இப்போ உடையணும்னா இப்போ பெரிய டிவைஸில் மூணு பெரிய பவர் சென்டர் திமுகவில் தான் இருக்குது. மருமகனா நீ வந்து கனிமொழி அவங்களா இல்லை மகனான்னு சொல்லிட்டு மூணு பெரிய அகல் அங்கே தான் இருக்குது.
2: வந்து
1: அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற
2: தான் சார் இருக்குது. உங்களுக்கு இப்போது டெல்லியில் நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்எம்பி போனது, இதெல்லாமே வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க முன்னாடி.
1: இல்லை தட் சார்
2: அது முடியும்
1: சார். ஆம் ஆத்மி பார்ட்டி
3: ஒரு பெரிய
1: ஆம் ஆத்மியும் நம்ம இவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, ஆம் ஆத்மி வந்து இன்ஸ்டிடியூட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு கவர்னன்ஸை நடத்தி அதுக்கப்புறம் முழு மெஜாரிட்டியில் டெல்லிக்கு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிக்கிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அங்கே, அதை நம்பி போவாங்களா?
2: இப்போ பதவி தானே,
1: வி டோன்ட் நோ, வி கெனாட் அந்த ரெண்டு சிச்சுவேஷனை கம்பேர் பண்ண முடியாது
2: சார்.
1: டூ வி கெனாட் கம்பேர் ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ், அதுதான் நான் சொல்றேன். வி கேன் டூ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அதை கம்பேர் பண்ண முடியாதுன்ற என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன்.
2: இல்லை இருக்கும், எதுவும் நடக்கலான்றது தான் அரசியல்.
0: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா சார், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊர் இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து சரிவுங்கிறது தேவைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ அதில் வந்து மாற்றம் வரணும்னா இந்த தேவைக்காவுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. பட் என்ன இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது நாளை மறுநாள் இப்போ இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை இதில் யார் வந்து குயிக்காக ஒரு ஆட்சியை கிராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது,
3: அது வந்து ஆட்சி கிராப்னு ஆகிப்போம்.
2: இப்போ சார் சொன்ன மாதிரி 105 போன பிறகு அவரை விட்டு போக மாட்டாங்க.
0: வணக்கம், இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த
2: திரு இது போட்டுக்கோங்க
0: உங்களுக்கு அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
0: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்றைக்கி முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
4: இல்லை, அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டுக் கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முதலீட்டுக் கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சின்றது அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமாக வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சணுன்றதுல கவனமா இருந்தவரும் மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயனுடைய அந்த

0: ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை. எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக, குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரண்டாம் இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறல என்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததால ஒரு போதுமான இடத்தை தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
1: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன எலெக்ஷனை விட ரெண்டே ரெண்டு தொகுதி தான் மைனஸா இருக்கு இதுவரை இலக்கு வந்த லீடிங்ல. ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணிலே இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க சார்?
0: அதுதான், அவங்க வந்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை, அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வகுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமாத்தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல்வாதிட்டு இருந்தோம். எங்களுடைய அரசியல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்க களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமாத்தனமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தேவைகள்
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தேசிய கட்சி இல்லை, இவர் ஒரு மாநில கட்சியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலிருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
0: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்ற அவங்க தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேகான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியான திசையில தான் வந்துட்டு இருக்கு. இனியும் எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற

0: நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல, திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்றா அவங்க தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேகான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யதான் வந்துட்டு இருக்கு. இனியனவர்களுக்கு எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு அந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி.
1: சார், ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர்

வேப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்கள் நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தரபாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ், திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ஆர்எஸ்பி 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி, கேரள காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 தேதி 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற

0: நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரி டங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: சார் வணக்கம். ஆவடி குமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடி குமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கார் இல்லைங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க சார். சார், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்போ பார்த்தோம்னா சார், நீங்கள் கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. நீங்கள் அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டு இருக்குதா, புரிஞ்சுக்கலாமா சார் இதை?
3: என்னங்க?
2: அதாவதுங்க, திமுக இழந்திருக்கக்கூடிய இப்போ இந்த லீடு வந்திருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி நீங்கள் இழந்திருக்கக்கூடியது ஒரு 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
3: இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க, இது ஒரு கட்டமைப்பு பலகீன போட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிளவுபட்டதுனால அல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இப்ப தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்லை, கட்டமைப்பு சரியா இருக்குன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தாலும் அந்த பலத்தோட இன்னைக்கா இருக்கு. எங்களுக்கு களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்டதான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுக அவருடைய தோல்வி என்பது நாங்க விரும்பியது, எதிர்பார்த்தது. அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம்.

0: அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துறத விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
1: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இருக்கு, மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
0: திமுகவினுடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு எல்லாம் தேர்தல் சொல்லி
2: மாறிட்டு
0: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கோன்றதுதான் இந்த தேர்தல் இருந்து எனக்கு ஏற்படுகின்ற ஐயமா நான் பாக்குறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் அதிமுக அது போக சொல்ல அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கா அதை மாற்றுற முயற்சியில விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய யூகம்.
1: ஸோ திமுக அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைஞ்சு வச்சதுனால சில ஓட்டு அங்கே போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
0: இல்லை, அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குன்னா அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடான் அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு அந்த முடிவு வந்திருக்கிறான் என்னுடைய.
1: சார் இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாகவே இருந்தாங்க, அது சில இடங்களில் எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்ல, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது, எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்க
3: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார். இப்போ இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
2: இல்லை அண்ணா, அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமருமா இல்லை தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா இல்லை ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
0: இல்லை, நாங்கள் வந்து
1: பாண்டிச்சேரி
0: வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில் அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதைப் புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும்ன்றத நாங்கள் உறுதியாக நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவர்களுடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதில் அதையும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யாருக்குனாலேயே போக வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை.
2: திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்ஷியல் இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்த நிரப்பாம கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
2: இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்ஷி கடுமையாக இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்க்கு கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுங்க? விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு
0: கேட்க. நாங்க விட்டு கொடுக்கல, மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்க மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்க.

0: அதெல்லாம் அந்த எண்ணிக்கையில் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
1: சார், இப்போ
0: நாமக்கல்ல.
1: தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி, அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரமாயிடுச்சா?
0: இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்றத நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்க ஏற்றுக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றது அவங்களுடைய செயல்பாடுகளா?
1: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டும்தான், இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்தது இல்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியா வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோடய ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாம, கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லாத, யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு
2: அதிமுக ஜா ஜே அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே எஸ் பஞ்சு மில்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
0: நீங்க அதாவது நான் சொல்றது மேல, நீங்க சொல்றது மேல, இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கின்ற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வர்றீங்க. அதிமுக ஜா ஜே உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து
3: செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். நன்றி,
4: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ உன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு பி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5,820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், சோழிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்

0: திருச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும், காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர், விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 1:06:30. மக்கள் தீர்ப்பு 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்கே அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு இது ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குதோ சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக
3: நில சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசி நேரத்தை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஆனால் அதே மாதிரி வெளியூர்கள்லையும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அண்ணா இப்போ அண்ணா திமுக ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி தான் 5 சீட் தான் இடம் இருக்குது. ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு
4: ரெண்டு பேரும் எதிர்கட்சி யாருன்னு போட்டி
3: எதிர்கட்சி யாருன்னு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சவர் நேரடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா
2: அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த 2000 வாக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்ப கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுலயும் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
4: கண்டிப்பா இருக்கு. பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்கு. 4-1 தான் இப்போ லீடிங்ல இருக்காங்க பிஜேபி.
5: கண்டிப்பா வந்து 500 ஓட்ஸ் மார்ஜின் உள்ள சீட்ஸ், 1000 ஓட்ஸ் மார்ஜின் உள்ளது, டில் 3000 ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய

ஃபோர்டீன் ரவுண்ட்ஸ் உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 8 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப் வே அல்லது ஒன் ஃபோர்த் ஆர் ஒன் தேர்ட் அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்போனா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம் 52-60 டிஎம்கி கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து நம்ம வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது, திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? இப்போ
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்க.
2: சார், ஒரே ஒரு கேள்வி
1: என்னுடைய ஆசை.
2: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
1: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொல்றதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கவர்கள் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று

0: என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுக எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.
1: ஒரு சில இடங்கள்ல இப்ப சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார். அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பாக்கலையா சார் அந்த அம்மாவை?
0: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்ப வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை, ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம் எங்களுக்கு விழுகிற வாக்குகள் அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கமும் சரி NDA கூட்டணி கட்சியிலும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது அந்த
2: விஜய்க்கு
0: ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது.
2: சார், ஒரே ஒரு கேள்வி, இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார்? வெளியில இருந்து ஆதரவு தர?
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னது, எங்க அந்த எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தால் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளினுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் அதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
2: சார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது
0: எடப்பாடி எடுக்க வேண்டிய முடியும்
2: சார்? ஒரே ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க, பிள்ளையார் சொல்லிப்போ, ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலைன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய NDA கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கண்ட கட்சி, 31 காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார், அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைப்பு
2: அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலைன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரெல்லாம் முன்னணியில இருக்கிறாரு.
0: இல்ல, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த

0: வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம் தான் தீர்மானிக்கும்.
1: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ, இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம்
2: இல்லையா? திமுக அதிமுக
1: இல்லை, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்போ 118 அவங்ககிட்ட இல்லை, அதே சமயத்தில் அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி
0: நிச்சயமாக
1: அப்போது இயல்பாகவே இப்போ என்ன ஆகும்னா, யாரெல்லாம் வந்து போய் இப்போ விஜயோடு தங்களை வந்து இணைத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக்கொள்ள விரும்புவார்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால், அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமாம், வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள் கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா அல்லது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
1: இது வந்து ஒரு வகையில், இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இது பேசும் போது இதுக்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
1: சரி,
0: கேட்காத பட்சத்திலே நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு, அதாவது கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம், எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக, மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி, இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவருடைய அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள், எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூக்கி மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியையும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர, எங்களுடைய வளர்ச்சியிலே இன்றைக்கு திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர, எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள், அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அதாவது இந்த தேர்தலில் கூட, அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர் முகாமிலே

0: என்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய, அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் என்ன மீடரவில்லை, அதாவது நினைக்கும் கேடு தனக்கு, நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக, அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
1: இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
3: அதை முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால், ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது. எங்களுக்கு அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும், அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவாக சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்றுப்போகிறார். அதனால் இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இதை விட மிக சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனால் இந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்கள் இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும். முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில் அதே தாவேக்காவுடைய இந்த செயலாக்கம் இல்லை. ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் இங்கே நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால் இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்று இருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான்

0: இருந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்சி இல்லை. அந்த இடத்துல அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதில் ஆட்சி அமைப்பார்கள்.
1: ஒரே ஒரு கேள்வி, இப்போது மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றாக நினைக்கலையா?
0: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. அந்த மாதிரி எளிமையாக அதிமுக, இது வந்து மாநில தேர்தல், எங்கள் தேர்தல் இல்லை, அவர் தலைமையில் தான் நாங்கள் இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலைவீசியும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இந்த இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
1: பத்து தொகுதி குறைச்சலாம் இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது, 10 இடங்களில் நம்ம முன்னிலையில் இருப்போம். திமுக 48 தான் இருக்குது. இப்போ தான் நான் காரில் வர பார்த்துட்டு வந்தேன். அதனால் என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500,000 குறைவான வாக்குகளில் தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்போ தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்களில் தான் முன்னிலையில் வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்களில் வந்து 500 கீழே தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பாக நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இதை நீங்கள் கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில் இருந்து ஒரு கன்சிஸ்டண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டண்டாக அது மேலே போயின்னு தான் இருக்கு காலையிலேருந்து. இதை ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்க முடியாது.
0: கண்டிப்பாக ட்ரெண்டாக எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிகச் சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கலை. ஆனாலும் அதில் இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்து தான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனாக நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளோ தூரம் வரும்ன்றது பார்க்கணும். இன்றைக்கி அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்கள் 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாகிடும். அதனால் அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்களும் கூட மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி ரெண்டு சுற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: அதனால இன்னொன்று உறுதிப்படாத தகவல் தான், நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க, அப்போ இந்த வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடைச்சிருக்காது. இன்றைக்கி அதுதான் நிலைமை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க 42 நாங்கள் 60
1: இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ 61 62 ஆகி மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆகிட்டு இருக்கு.
0: ஆமாம், அது
1: 64 ஆகிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் நான் எலெக்ஷன் கமிஷனை பேஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது எட்டு பங்கில் 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் 12% மக்கள் தான் திமுக வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார். ஆக்சுவலா என்னன்னா, கடந்த 4 தேர்தலாக 2019, 2021, 2024 எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா, இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக

0: தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்துக் கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரமானது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
1: மிகச்சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே மூன்று எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்று வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணா அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொன்னால் பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதில். அதே மாதிரி மூன்றாவது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம் ஹிந்துஸ்தான்,
0: இந்துஸ்தான்,
1: இது மூன்றையுமே எதிர்க்க. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது அது மூன்றில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி காலம் முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நிதி வரல, அது வரலன்னு பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக்கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி ஐந்தாண்டு காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்து இருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளின் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போடு இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க ஐந்து மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோடு இருந்தது. இன்றைக்கு அந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். மூன்று மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்களில். அப்போ பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த மாதிரி ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், விக்சித் பாரத்னு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள்கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்போ இல்லாமல் மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மொடக்குறிச்சியில் இப்போ வந்து சிவகிரிங்கிற ஊரில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போறதா இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, கீழே நிக்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாரா இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸா அவர் ஹிந்தியில பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி ஹிந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்த்துக்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்கிறேன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ் சங்கத்திலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
0: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் நடந்தது இன்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூடிய இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
1: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்கள ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள், என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால் இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. திமுகவுக்கு இப்போ டிடியில் வர்றதே நம்ம பார்த்தோன்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு.

0: கருத்து சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்ப இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை. திமுக இப்ப டிடியில் வரதே நம்ம பார்த்தோம்னா நமக்கு 234 இப்ப வந்துடுச்சு, 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போகிறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தத்துவம். அந்த
1: சார் இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு. இதுவரையிலும் ரெண்டு முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், ரெண்டு பார்ட்டி தான் மாறி மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாபேகா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற லீடிங் அவங்களும் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
0: மூணு
1: இருக்கிறாங்க, மூணு துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: மூன்று துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னாய் காட்சியாக இருக்கிறது. இது மூன்று
1: இங்கே தான் என்னுடைய கேள்வி. இங்கே பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவா என்ன இருக்கும்? இப்போது நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த இப்போ விஜய் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பார்க்குறீங்க?
0: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் தான் முதல் முறை கூட்டணி அறிவித்தோம். எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்கள் அறிவித்தோம். 25 ஏப்ரல்லையே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில் மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிறது இல்லை, திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல், மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சி இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஓரளவு எங்கள்
1: தொகுதி இங்கே பிஜேபி இது வரவங்க அடுத்த மேலே 3 தொகுதி மைனஸில் வருது. ஏடிஎம்கே 9 தொகுதி
2: போகும் மைனஸ். ஆனால் நீங்கள் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக
1: சந்திச்சிருக்கு. திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
0: கூடுதல் தான் இருக்கும். ப்ளஸ்
1: இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை
0: மைனஸ் தான் போயிடுது. 61 தான்
1: தனியாக வந்து ஆமாம் அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம்
0: மைனஸ் 2ல இருக்காங்க.
1: இது வந்து ப்ளஸ் இதில் வந்து பிஜேபி
2: இருக்குது பாருங்க, மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்டே இருக்குது.
1: 83 அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போது அங்கேருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல,
0: எல்லாமே வந்து
2: சாதகமாக மாறி இருக்கு.
0: இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை
1: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி
0: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா விஜயோட இம்பாக்ட் யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனால் இப்போ முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோக்ராஃபி வைஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம் டெமோக்ராஃபி படி திமுக அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி. கட்சியின் படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கியிருக்கு, கட்சி ரீதியாக அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியாக விசிக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவர்கள் வாக்காளர்கள் இப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் வைஸ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்கே போட்டிருக்காங்க. அதனால இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ். நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம் எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
1: அவர் மேலே ஒரு குற்ற
2: ஒரே ஒரு இது. உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியாக காலையிலேருந்து ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில் வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பார்க்குறோன்னா இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்லை

0: நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி தாவேக்கா வந்து 109 தொகுதிகள், அதிமுக ப்ளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கம்.
1: நன்றி.
2: நீங்களும் காலையிலிருந்து நிறைய போயிருப்பீங்களா?
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

நேரம் 1:46 ஆயிற்றுக்கு. இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நான் உங்க கூட லோகேஷ் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம திரைகானம் நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து மதுரா நகரில் என தொடங்கும் பாடல், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 1:52 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து என்னை தொட்டு என தொடங்கும் பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் என்பது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம். இதன் மூலமாக பல்வேறு துறைகளில் உள்ளூர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 14 துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மின்னணு, மருந்துகள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. 5 முதல் 6 ஆண்டுகள் வரை கணக்கில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் அடிப்படையில் 4% 6% வரை ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் முதலீடுகள் அதிகரித்து வருவதை காண முடிவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது 1,00,000 கோடி ரூபாய் என்பதை கடந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த திட்டமானது 2020 தொடங்கப்பட்டது. அதாவது பல முக்கிய துறைகளுக்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் போன்றவற்றை தயாரிக்க தேவைப்படும் உபரிகள் உள்ளிட்ட பிற முக்கிய பொருட்களை இறக்குமதி செய்வதை வெகுவாக குறைத்து உள்ளூரிலேயே தயாரிக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். குறிப்பாக 3 முக்கிய துறைகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. கைபேசிகள், அதனோடு சார்ந்த பிற மின்னணு உபகரணங்கள், மின்சார பொருட்கள் தயாரிப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு ஆகியவை முக்கியமாக கருதப்படுகின்றன. பின்னர் இதனை 14 துறைகளுக்கு விரிவுபடுத்தியது மத்திய அரசு. இந்த திட்டத்தின் பலனாக உள்ளூர் நிறுவனங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் தயாரித்து 5 ஆண்டுகள் வரையில் அவர்கள் ஈட்டும் பொருளாதார வரவுகளை பொறுத்து அந்நிறுவனங்களுக்கு பரிசாக ஊக்கநிதி வெல்லும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அந்நிறுவனங்கள் விற்பனையின் அடிப்படையிலும் லாபத்தின் அடிப்படையிலும் இந்த பரிசு வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும் என மத்திய அரசு நம்புகிறது. மேலும் இந்தியாவில் இயங்கும் தொழில் நிறுவனங்களுக்கு இடையே ஓர் ஆரோக்கியமான போட்டி நிலவும் என நம்பப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கை சரியாக எட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இந்த ஊக்கத்தினால் மேலோங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தன்னிறைவு என்ற நிலையை நாம் ஒரு தேசமாக அடைய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தயாரிப்பு முதலீடுகளில் உள்ளூர், வெளிநாட்டு நிறுவனங்கள் என இரண்டும் போட்டியிட முடிகிறது. இதனால் அந்நிறுவனங்கள் திறனுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக இந்திய நிறுவனங்களுக்கு உலகளாவிய சந்தையின் எதிர்பார்ப்புகள் தெரிய வருவதோடு அதற்கேற்ப தங்களை மேம்படுத்திக் கொள்ள முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவு திட்டமான ஆத்மநிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு இந்தியா என்ற இலக்கின் அடிப்படையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமானது முன்மொழியப்பட்டது. முக்கியமாக மற்றொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் நிர்பந்தம் குறைவதோடு அதற்கான செலவுகளும் வரிகளும் வெகுவாக குறைந்து பொருளாதாரத்தை காக்க உதவுகிறது. பல்வேறு துறைகளில் அதற்கான வேலை வாய்ப்புகளும் பெருகுகிறது. உற்பத்தி இங்கு அதிகரித்தால் அதற்கான ஏற்றுமதி

வாய்ப்புகளும் பெருகி நல்ல லாபம் ஈட்ட வழி தருகிறது. இன்று இறக்குமதி மட்டுமே செய்து வந்த நாடு என்ற நிலை மாறி ஏற்றுமதி அதிகம் மேற்கொள்ளும் நாடு என்ற புதிய அடையாளத்தை இந்தியா எட்டி வருகிறது. பிற நாடுகளின் உதவியை எதிர்நோக்கி இருந்த நிலையிலிருந்து இன்று பாரதம் பிற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவிக்கரமும் நீட்டி வருகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: In West Bengal, an Assam party spokesperson, Shehzad Poonawalla, has said the BJP is heading towards a historic win in West Bengal as per trends of assembly election results. He said it is BJP spokesperson Tuhin Sinha has said people of West Bengal have rejected the politics of TMC. He said it is a big day for the BJP and a tribute to the legacy of Dr. Shyama Prasad Mukherjee. And now before we end the bulletin, the headlines once again. BJP heads for a landslide victory in West Bengal assembly elections, leads on 193 seats out of 293, Trinamool ahead on 95 seats. In Assam, BJP set to return to power for third term. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party TVK delivers a super hit on debut, ruling DMK on third spot, Chief Minister M.K. Stalin trails. In Kerala, Congress-led UDF marches towards clear majority to replace LDF. NDA on way to retain power in Puducherry. In assembly by-elections, BJP wins one seat each in Gujarat, Tripura and Nagaland. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி. பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகழுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜுவாலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறை

யையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் அவசு என்றும் குறைவதில்லை.

வணக்கம், நான் தோவாளையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது, ஆனா 90 வயசு ஆனாலும் என்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 ஹவர்ஸும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு

வணக்கம், நான் தோவாள கிருஷ்ணமால் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்துதான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள், மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவார் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே. இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாராட்டும் நட்டாயல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்கள்

அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ? மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ? வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ? உனது நற்போதனைகள் முன்னரே வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சலகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியைப் போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறையிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடி வாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படிதான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது. நன்றி.

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த

அறிகளில் ஆயிரம் கதைகள் பேசும் சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும் தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை. கேட்டது வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அனைவருக்கும் வணக்கம். நேரம் 2:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்க போறீங்க ஷாலினி கூட. ஓகே, ரெயின்போ மெலடிஸில் உங்களுக்காக முதல் பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, கோயில்புரா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம், இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்போவுமே சமதோலன்.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:37 ஆயிட்டு ரெயின்போ மெலடிஸ் கேட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலா வா இந்த பக்கம் திரைப்படத்தில் இருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடலாம் உங்களுக்காக வாழ்வு மலர்ந்தது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மாதிரியின் குரலில் பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாம் எப்பவுமே சமதுள்ள

101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 2:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வடிவங்கள் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவங்க ரெண்டு பேரோட குரல்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ்ல உங்களுக்காக அழகான பாடல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள், வாசிப்பவர் ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவைக்கா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுகவும் காங்கிரசும் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. கூடலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு திராவிடமணி தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலனை விட 22,833 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் வீராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கூடலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக 56 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 19,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 13,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,048 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 54,458 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 697 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் தமக்கு அடுத்தபடியாக வந்த தாவேகாவைச் சேர்ந்த திரு மதுரை வீரனை விட 2,724 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 6,228 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 7,634 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசம்

வேப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், மேட்டூர், பரமத்திவேலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, திருச்சுழி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி மற்றும் உதகமண்டலத்தில் சாத்தூரிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 3:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நான் ஷாலினி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேவை பத்தி தாங்க நம்ம பேச போறோம். உலக கை சுகாதார தினத்தை, அது அந்த தினத்தை வந்து நாளைக்கு நம்ம அனுசரிக்க போறோம், மே 5. ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு நம்ம கூட இப்ப அதை பத்தி பேசுறதுக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகந்தி இருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை, உலக கை சுகாதார தினத்தை பத்தி பேச போறோம். முதல்ல இந்த இதோட நோக்கம் என்ன மேம், இதோட முக்கியத்துவம் என்ன?
2: நோய் தொற்றை தடுப்பதும் அதன் மூலம் உயிர்களை காப்பதுமே கைகளை சுத்தமாக வைத்து இருப்பதில் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே இந்த உலக சுகாதார தினத்தின் நோக்கமாகும். இந்த நாளில் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில், கிளினிக்ஸ் சென்டர்ஸ், ஹெல்த் கிளினிக்ஸ், ஹெல்த் சென்டர்ஸ், இங்கெல்லாம் வந்து கைகளை சுத்தமாக வைத்திருப்பதின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து சுகாதார பணியாளர்கள் இடையில், ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிஷன் நடக்குது.
1: ஓகே,
2: இந்த மாதிரி அதே மாதிரி ப்ரைமரி ப்ரிவென்ஷனாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த நாளோட நோக்கம். ஸோ இது வந்து நம்ம இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி இந்த கைகளை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் வழிமுறைகள் சொல்லித்தரணுமோ சொல்லி கொடுத்து அதை வந்து ஒரு பழக்கமாகவே மாத்துறதுக்கான நாளாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு.
1: சரி, ஏன் இது வந்து கரெக்டாக மே 5 தான் இது அப்படின்னு ஏன் இது சொல்கிறோம்?
2: மே 5, இது வந்து 5-5, மே 5 அண்ட் 5th இல்லையா, மே வந்து 5th month. ஸோ இது வந்து 5 moments 5 fingers, இதுதான் இதோட மீனிங். அந்த 5 moments எப்போல்லாம் வந்து நம்ம அந்த கை சுகாதாரத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், அந்த 5 moments என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மெயினாக இது வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக, ஹெல்த் கேர் ப்ரொவைடர், சுகாதார பணியாளர்களிடையே வந்து, ஏன்னா பிகாஸ் நம்ம பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறோம், ஓபிலேயா இருக்கட்டும், ஐபிலேயா இருக்கட்டும், ஐசியூலேயா இருக்கட்டும், நம்ம பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், குழந்தைகள், வயதானவர்கள்.

0: எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ட்ரீட் பண்ணும் போதோ இல்லைன்னா அவங்கள கையாளும் போதோ அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபெக்ஷனும் அடுத்தவங்களுக்கும் கடத்தக்கூடாது. அது எப்படி அது கடத்தணும்னா நம்ம மூலமாக தான், பணியாளர்கள் நாங்கள் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு போகும்போது கடத்துறோம். ஸோ இந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறது. அந்த 5 மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று வந்து ஒரு பேஷண்ட்டை பரிசோதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கையை வந்து நம்ம ஒன்று கை கழுவிட்டு என்டையராக கழுவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸு, அப்புறம் சானிடைசர் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணும்போதோ ஒரு சூச்சர் பண்ணும்போதோ இன்ஜெக்ஷன் பண்ணும்போதோ ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணும்போதோ என்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் ஏசெப்டிக் ப்ரிகாஷன் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது ஏதாவது பேஷண்ட்டோட திரவங்கள், உடல் திரவங்கள் வந்து ஏதாவது நம்ம மேலப்படும் பொழுது பிளட்டு, எச்சில், யூரின், என்ன வேணா இருக்கலாம். இப்போ டெலிவரியில் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பிளாஷ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கைகளை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும், இல்லைன்னா அந்த கிருமியை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கடத்துவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்த்து முடித்த உடனேயும் அந்த ஹேண்ட் ஹைஜீனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சப்போஸ் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கேயா போயிட்டுருக்கோம், ஏதாவது ஒரு டேபிள் மேலே வைக்கலாம், ஒரு ரெயில்ஸ் மேலே வைக்கலாம், எங்கேயாவது நம்மளோட கைகள் படும். ஏன்னா பிகாஸ் அங்கே அந்த சர்ஃபேஸில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கிருமிகள்லாம் இருக்கும். ஸோ அதன் மூலமாக நம்ம கடத்திடக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ஹாஸ்பிட்டலில் மெயினாக வந்து நம்ம வந்து கையாளும் பொழுது நம்ம அந்த டைம்லேயும் இந்த கைகளை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். இதுதான் அந்த 5 மொமெண்ட்ஸ் அண்ட் 5 ஃபிங்கர்ஸ். இந்த 5 ஃபிங்கர்ஸ் ஜென்ரலாக நமக்கு 5 ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கடத்தி, நோய் கடத்தி டிரான்ஸ்மிஷனுக்கு. ஸோ அதை சிம்பாலிக்காக அதனால் மே 5th வந்து நம்ம வந்து வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்.
1: ஓகே, இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கருப்பொருள் இருக்கும். இந்த நாளுக்கு ஏதாவது ஒரு கருப்பொருள் இருக்கா?
0: ஆக்ஷன் சேவ் லைஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நம்மளோட செயல் வந்து பல உயிர்களை காக்கும். செயல் அப்படின்றது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு நம்ம ஒன்றும் நிறையா ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு சிம்பிளான விஷயம், கைகளை கழுவ போகிறோம், கைகளை வந்து சுத்தமாக வச்சுருக்க போதும். இதுக்காக எந்த ஒரு மெனக்கெடலும் வேண்டாம். பட் இதை பழக்கமாக வச்சுக்கிட்டோன்னா இதன் மூலமாக பல உயிர்களை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். நாட் ஒன்லி இந்த சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து கைகளை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் பல கிருமிகளை வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும்.
1: கை சுத்தமாக இருந்ததுன்னா முக்கால்வாசி நம்மளுடைய நோய் தொற்றுலேருந்து
0: நம்ம தப்பித்துக்கொள்ளலாம்.
1: ஓகே, சரி. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல், பாடலுக்கு அப்புறமா இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோல். ஜானி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, நினைந்திருக்கலாம்.
2: Yes, listen.

0: வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அப்புறம் வந்து இந்த லெட் பேட்டரிஸ் குழந்தைங்க டாய்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம லெட்டோட காண்டாக்ட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸோட காண்டாக்டுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் அ வெரி சிம்பிளாக நான் நிறையாவை டச் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணால் கூட அது வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் நம்ம கை கழுவாத போது கியூமுலேட்டிவ் பாய்சனிங் ஆகி அது வந்து கண்டிப்பாக வந்து அக்யூட்டாக இல்லைனாலும் க்ரானிக்காக வந்து நமக்கு வந்து பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ இதை தவிர நிறையா வந்து நம்ம சொன்ன மாதிரி நோய் தொற்றுகள், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாராசைட்ஸ், ஹெல்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நோய் கண்ணுக்கே தெரியாத நிறைய நோய் தொற்றுகள் வந்து கிருமிகள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. அதை வந்து நம்ம கைகளை கழுவாதன மூலமாக நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போவோம், தொடுவோம், நம்மளே அறியாமல் இன்டென்ஷனலாக இல்லைனா கூட அதை வந்து மூக்குக்கோ வாய்க்கோ நம்ம கைகளை கொண்டு போவோம். அப்படி போகும்போது அந்த ஃபீக்கோ ஓரல் ரூட்டோ இல்லைனா நம்ம வந்து கைகளின் மூலமாக அந்த கிருமிகளை வாய்க்கு கொண்டு போகிறதுனால நிறைய வந்து வயிற்றுப்போக்கு, வயிறு சம்பந்தமான உபாதைகள், நோய் தொற்றுக்கள், நம்மளோட வயிற்றுப்போக்கு, பேதி, காலரா, ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா, நம்ம மஞ்சள் காமாலை, போலியோ கூட அதனால் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து வயிற்று சம்மந்தமாக, சப்போஸ் நோஸுக்கு நம்ம வந்து கடத்துகிறோம் அப்படின்னா அதனால் நிறைய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது சுவாசப்பை சம்மந்தப்பட்ட நோய் கிருமிகளை வந்து நம்ம வந்து நோஸ் மூலமாக வந்து உள்ளார தள்ளுறோம் கைகளை கழுவாதது மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கோல்டு, நம்ம ஃப்ளூ, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச COVID-19, டியூபர்குலோசிஸ்ஸு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து சுவாச நிமோனியா, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிருமிகளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது நம்மள்கிட்ட. ஸோ எல்லாத்தையும் வந்து அது பாட்டுக்கு இருக்கிறத நம்மளாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம கோட்டை விடுறதுனால நம்மளாக வந்து நமக்குள்ளார நம்ம ஏற்றிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம தள்ளப்படுறோம். ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸோ பாய்சனிங்கோ இது கூட நம்ம வந்து ஃபுட்டுலையோ நம்ம சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட்றதுனால நமக்கு அது இட் மே பி அ கார்சினோஜன் ஆல்சோ, ஒரு கேன்சரை வந்து பிற்காலத்தில் உருவாக்கக்கூடிய ஒன்றா கூட அது வந்து இருக்கலாம். இதை தவிர வந்து இது வந்து பொதுமக்களாக இப்போது ஒவ்வொரு ஆக்கியூபேஷன், இப்போது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்காங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அனிமல்ஸை ஹேண்டில், பெட் அனிமல்ஸு அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்காங்க, லேபில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கைகளை வந்து கண்டிப்பாக கழுவணும், இல்லைனா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது தவிர முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி அந்த 5 மூமெண்ட்ஸ் எங்கெல்லாம் மெயினாக இருக்கும் அப்படின்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில், அதாவது டாக்டர்ஸ், சுகாதார பணியில் இருக்கிறவங்க, இது வந்து இதனால தான் வந்து ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், HAI-னு சொல்லுவோம். இந்த HAI-யை வந்து ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த கை கழுவுறது வந்து ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறையாகும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டல் சூழலில் வந்து எல்லோரும் பேஷண்ட்ஸ் இருக்கிறதால அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கை கழுவுறதன் மூலமாக வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கோ இல்லைனா எங்களுக்கே மருத்துவர்களுக்கோ மருத்துவ பணியாளர்களுக்கோ அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இதை விட முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம இன்ஃபெக்ஷனை மட்டும் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, இதனால் வந்து என்ன தாக்கம் இருக்கும், ஒரு அடிக்கடி ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துச்சு, ஒரு நோய் தொற்று நமக்கு வந்துச்சு அப்படின்னா இதனால் வந்து நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணுவோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் போவோம். ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டு, விசிட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு டெய்லி வேஜ் நமக்கு போகும், எக்கனாமிக்கலாக நம்ம வந்து பின்னடைவோம். இதை தவிர முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ என்ன வந்துட்டுருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது நேச்சுரலி நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை தருவோம், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸை தருவோம். இப்போ போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்காக வலுவிழந்துட்டே போகுது, இந்த கிருமிகள் தாக்கும் போது அதுக்கான ரெசிஸ்டன்ஸ், சென்சிட்டிவாக இல்லாமல் ரெசிஸ்டன்ஸோ நம்ம அடுத்தடுத்து ஹையர் ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ இதையுமே நம்மளால் வந்து இன்ஃபெக்ஷனே இல்லைன்னா எதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் போடுறோம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுல வந்து கை கழுவுதல் வந்து முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்கிறது. ஸோ ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு.
1: ஓகே, இப்போ கை கழுவுறதோட முக்கியத்துவம்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் பிரச்சனை வருது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ கை கழுவுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒரு சிம்பிளாக பண்ணாமல், ஒரு எனோதானோன்னு பண்ணாமல், ஈவன் சிம்பிள் வாட்டர் அண்ட் சோப்பு, நமக்கு ரொம்ப சஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்டோ சஃபஸ்டிகேட்டட் ஒரு இதெல்லாம் தேவை கிடையாது.
1: சரி,
0: நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி, சோப்பு, சோப்பு கூட வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கும். இந்த சோப்பு தான் அந்த சோப்பு தான் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி சோப்பே போதும். மேபி இதுக்குன்னு தனியாக நம்ம குளிச்சுட்டு கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குல்ல,

0: அதை கூட தனியாக கை கழுவுறதுக்குனே நம்ம எடுத்து கூட வச்சிடலாம்.
1: ஓகே,
0: இன்கேஸ் நம்ம அதுக்கான சோப் ஆயில் வாங்க முடியல அப்படின்னா. ஸோ வச்சுட்டு அந்த சோப்பு நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னா, டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயத்தில் அது நம்ம சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து கையை வந்து வெட் பண்ணிக்கணும் நீர்னால, அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். தண்ணி கண்டாமினேட்டடாக இருந்துட்டு நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் அந்த பாக்டீரியாவோ வைரஸோ வாட் எவர் அது வந்து நம்மள்கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ தண்ணியை வந்து நம்ம சுத்தமான தண்ணியாக இருக்கணும். ஸோ நல்லா கையை வெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளங்கையில், ரெண்டு உள்ளங்கையிலையும் வந்து அந்த சோப்பு நுர வர மாதிரி பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு மணிக்கட்டு ரிஸ்டில் வந்து நல்லா தேய்க்கணும். அதே மாதிரி ஃபிங்கர்ஸு, நெயில்ஸு அதில் தேய்க்கணும், நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அதே மாதிரி அந்த வெப்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர் டிஜிட்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், இடை அந்த ஒவ்வொரு விரலுக்கு இடைப்பட்ட பகுதியில், அப்புறம் கட்டை விரல், அப்புறம் பேக் ஆஃப் த இது ஹேண்ட், அதாவது பின்பக்கம். ஸோ இங்கே ஒவ்வொரு பக்கமும் பண்ணும்போது எல்லாமே ஓவராலாக கவர் ஆகிடும். ஸோ குறைஞ்சபட்சம் வந்து 20 seconds வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா போனோம், கை நினைச்சோம், சோப்பு போட்டோம், வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து பண்ணி ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் 20-40 seconds பண்ணோன்னா என்டையராக அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் வந்து இதாகிடும். ஸோ தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் மறுபடியும் கழுவும் போது இந்த கிருமிகள்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சுத்தமான டவல்லையோ இல்லைனா டிஷ்யூ பேப்பர்லேயோ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஜெர்ம்ஸை வந்து நம்ம வந்து கைகளிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
1: ஓகே, இப்போது நீங்கள் சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணதில் நம்ம கழுவிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரே சோப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாமா?
0: பண்ணிக்கலாம். இந்த சோப்பை வந்து நுரை தானே, ஸோ அதில் வாஷ் ஆகிடும் அது. ஸோ அந்த சோப்பை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குனே அந்த சோப்பை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். எனிவே அது கரைஞ்சி போயிடும், அந்த லேயர் வந்து போயிடும்.
1: ஓகே,
0: அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஓகே மேடம்.
0: ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தனித்தனி சோப்புனா இது ஒரு இதுவுமே சில பேருக்கு பேர்டனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர்டன் பண்ணும்போது அந்த வேலையே வேணான்னு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக பண்ண முடியுமோ, சொல்லித்தர முடியுமோ, அந்தளவு பண்ணால் அட்லீஸ்ட் எல்லாருனாலையும் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ ஏதோ ஒரு இடத்துல படித்த ஒரு ஞாபகம் இருக்குது, மணலில் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி.
0: ஓகே, ஸோ இந்த மணல் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது நம்ம நம்ப முடியாது. எந்த மணல், அந்த மணல் கண்டாமினேட்டடாக, ஏன்னா மணலில் தான் வந்து நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்பத்தகுந்ததாக இல்லை. அண்ட் அந்த மாதிரி ஒரு கண்டாமினேட்டட் மணலில் வந்து நம்ம கழுவுறதை விட கழுவாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். என்ன சோப்பு, சிம்பிளாக இருக்கிற சோப்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்மளால் எக்கனாமிக்கலாக எவ்வளோ வீக்காக இருந்தால் கூட நம்ம ஒரு சோப்பை வச்சுருப்போம், அதை வச்சு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மணல் எல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம், சுத்தமாக பண்ண வேண்டாம். அந்த மணல் எப்படி தரமானதா, அதில் எவ்வளோ கிருமி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது, அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
1: இந்த சானிடைசர் சொல்கிறாங்கல்ல மேம், இப்போ வந்து அந்த சானிடைசர் கை கழுவுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த சானிடைசர் யூஸ் பண்ணியே கழுவிக்கிறாங்க. அது வந்து ஹெல்த்தியா இல்லை நம்ம கை சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறம் அந்த சானிடைசர் யூஸ் பண்ணணுமா?
0: அதாவது கைகள் அழுக்காக இருக்கும் பொழுது, நம்ம நிறைய சாயில்டாக இருக்கும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நிறைய கிருமிகள் வந்து அடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஹேண்ட் சானிடைசர் அப்படின்றது ஆல்கஹால் அட்லீஸ்ட் ஒரு 60% வந்து அது ஆல்கஹால் வந்து இருக்கணும். அண்டு எஸ்பெஷலி இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயுமே எல்லா பக்கமுமே இந்த சானிடைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து கை அழுக்கே இல்லை, பட் எங்கேயோ நான் தொட்டுட்டேன், எனக்கு ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா அந்த டைமில் சானிடைசர். இன்னொன்று வந்து அது வந்து போர்ட்டபிளாக இருக்கும், நம்ம எங்கே வேணால் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பட் தண்ணி சோப்பு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். அதுக்குன்னா சானிடைசரில் வந்து எல்லா கிருமிகளுமே வந்து செத்து போகாது, சில இது சைடல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ எங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் பார்த்துட்டு இன்னொரு பேஷண்ட் போகும்போது ஃபஸ்ட் நம்ம தரவு வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து தரவு வாஷிங் கிடையாது, ஏன்னா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கூட சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து சானிடைசர் வராத போது நீங்கள் மூவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பேசனில் ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து அது 1940s தான் ஆக்சுவலாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நிறைய மரணங்களை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும், தடுக்க முடியுன்றத ஒரு ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் சொல்லிட்டு இக்னஸ் செமெல்வீஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஹங்கேரியன் டாக்டர்.
1: ஓகே,
0: அவர் தான் வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிச்சார் 1840s வந்து. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு அட்டாப்சி பண்ணிட்டு வருவாங்க, வேற ப்ரொசீஜர் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து நம்ம போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பிரசவ தாய்சேய் இறப்புகள், ஜென்ரலான இறப்புகள்லாம் நிறைய நடந்துச்சு.

0: அதுக்கப்புறம் இவர் ஒரு குளோரினேட்டட் வாட்டரை லைம் வச்சு ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரையல் பண்ணி பார்த்தபோது அதனால் நிறைய மரணங்களையே அவரால் தவிர்க்க முடிஞ்சுது. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன்னே சொல்லுவோம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெஷர் தான். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோ எங்கே சானிடைசர் யூஸ் பண்ணிட்டோ போகும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனை வந்து நம்மளால் தடுக்க முடியும்.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய சூப்பரான நுட்பமான விஷயங்களாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக டாக்டர் சுகந்தி அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நடுவில் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: இனி எல்லாமே தூளு. நேரம் 3:33 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ஷாலினி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு உலக கை சுகாதார தினத்தை முன்னிட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி அவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க, எப்படி கை கழுவணும், என்னென்ன மாதிரியான சுகாதாரங்கள்லாம் கையில நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ எப்போ நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும், இதுக்குன்னு ஒரு யார் பண்ணணும், எப்போ பண்ணணும்னு இருக்குல்ல?
1: கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது மெயினாக வந்து ஹெல்த் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன், ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, மருத்துவர்கள்லேருந்து செவிலியர்கள்லேருந்து லேப் டெக்னீஷியன்ஸு எல்லாருமே, பேஷண்ட்டோட கான்டாக்டில் இருக்கிற எல்லாருமே வந்து, எஸ்பெஷலி அந்த பயோ மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணுறவங்க, அங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து இன்னொரு பேஷண்ட்லேருந்து ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்டு கடத்துறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேண்ட் ஹைஜீனை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து பொதுமக்கள். ஸோ பொதுமக்களும் வந்து நிறைய, ஏன்னா பிகாஸ் நிறைய கிருமிகள் வந்து நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து எல்லா பக்கமும் இருக்குது, எங்கே வேணால் இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கும் இல்லை சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கான்டாக்டில் வந்துட்டு தான் இருப்போம், ஃபோமைட் கான்டாக்ட், நம்ம சர்ஃபேஸ் டச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே இது அவசியமான ஒன்றாக தான் இருக்கும். மெயினாக வந்து இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஒரு க்ராசரியை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு காய்கறியை வாங்குகிறோம், ஃப்ரூட்ஸை வாங்குகிறோம், வாங்கிட்டு உடனே அதை நல்லா தரவாக வாஷ் பண்ணலாம். ஏன்னா அதில் கூட கண்டாமினன்ஸு, அதாவது கிருமிகளும் இருக்கலாம், அதே டைமில் நான் சொன்ன மாதிரி ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ தரவாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். இது வீட்டில் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு காமனாக ஒரு கேன்டீனில் சமைக்கிறாங்க, ஒரு ஹோட்டலில் சமைக்கிறாங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் த அந்த இந்த க்ராசரி எல்லாம் வந்து கரெக்டான இடத்துல வைக்கணும், வாஷ் பண்ணிட்டு வைக்கணும். அண்ட் மெயினாக வந்து ஃபுட் ஹேண்ட்லிங், ஃபுட் சமைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சமைக்க தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா கைகளை வந்து சுத்தமாக கழுவணும். நான் சொன்ன மாதிரி அந்த வழிமுறைகள், உள்ளங்கை, மணிக்கட்டு, அதே மாதிரி நெயில்ஸு, ஃபிங்கர் நெயில்ஸு, நெயில்ஸு நல்லா கட் பண்ணணும், அந்த இடத்துல நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணவே ஆரம்பிக்கணும். யார் யாரும் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணுறாங்களோ, சர்வ் பண்ணுறாங்களோ, ஒரு இடத்துல அது இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அவங்களுமே வந்து இதை வந்து நல்லபடியாக மெயின்டைன், அவங்களுமே இந்த ஹேண்ட் ஹைஜீனையோ ஹேண்ட் வாஷையோ, கைகளை வந்து சுத்தமாக இருக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே வந்து கண்டிப்பாக வந்து கைகளை கண்டிப்பாக கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும்.
2: ஓகே,
1: அதே மாதிரி நாப்கின்ஸ், டயப்பர்ஸ் மாற்றும் போது, நாப்கின்ஸ் மாற்றும் போது, மாதவிடாய் காலத்திலும் போது பர்சனல் ஹைஜீனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
2: ஓகே,
1: இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நாப்கின்ஸ் மாற்றுறாங்க, தாய்மார்களோ யார் வேணால் மாற்றலாம். ஸோ அந்த மாற்றிட்டு குழந்தைதானே என்ன ஆகிடப்போதும் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த நாப்கின்ஸை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கைகளை சோப்பு போட்டு நல்லபடியாக கழுவணும். அதே மாதிரி நம்ம வந்து இருமரம், தும்மரம், இல்லை மூக்கில் தண்ணி வருது, மூக்கு சீந்துறாங்க அப்படின்னா உடனே வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பெட் அனிமல்ஸை யார் யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணால், பூனையோ நாயோ எது வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு செல்ல பிராணியாக இருக்கலாம், பட் அதனால் வந்து நமக்கோ அடுத்தவங்களுக்கோ தொந்தரவு வந்துடக்கூடாது. அதனால் அவங்கள அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கையை கழுவணும். அப்புறம் வந்து குப்பை கூழங்கள், எப்போல்லாம் வந்து நம்ம ஒரு வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கை கழுவணும். அதுக்கப்புறம் வந்து பொது இடத்துல வந்து நம்ம போகிறோம், ஒரு ஒரு படிக்கட்டு ஏறுறோம், சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை தொட்டுட்டு ஏறுறோம் அப்படின்ற போது, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கிறோம், எங்கேயாவது ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிக்கிறோம், எதையோ ஒன்று ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு பப்ளிக் பிளேஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கைகளை வந்து சுத்தமாக கழுவணும்னா நிறையா நோய் தொற்றுலேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்து கொள்ளலாம்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கைகள் வந்து கழுவும் போது ஓடுற தண்ணியில், சுத்தமான நீரில் வந்து கழுவணும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பவுலில் வந்து இருந்துச்சு, அதில் தான் டாக்டர்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில ஹோட்டல்லலாம் போகும்போது ஒரு ஃபிங்கர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு
1: எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க.

0: என்ன சால்ட் அதெல்லாம் போட்டு தராங்க. அது ஒரு சும்மா ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தரவு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இன்னொன்று வந்து நான் முக்கியமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவணும். நம்ம வீட்டில் வந்து அந்த வேலையை செய்கிறோம், பட் ஒரு நம்ம ஒரு காமனாக ஒரு கேதரிங் போகிறோம், ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறோம், ஒரு பந்தியில் போய் உட்கார போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இடம் கிடைச்சா போதும், உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம அது ரொம்ப சாதாரணமாக பண்ணுற தப்பு அது. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலேயுமே ஒரு ஒரு எங்கே போய் சாப்பிட போனாலுமே வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிருப்போம், எங்கேயாவது நம்ம பொது இடத்துல தொட்டிருப்போம், கண்டிப்பாக கை கண்டாமினேட் ஆகிருக்கும், கிருமி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் கண்டிப்பாக தண்ணியையும் சோப்பையும் வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், இதை மறந்துடக்கூடாது.
1: ஓகே, இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி குழந்தைங்களோட டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வாஷ் பண்ணணும். ஆமாம், இப்போ பிறந்த குழந்தைங்களை நம்ம போய் பார்க்க போகும்போது எதற்காக வந்து அந்த கையை சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த குழந்தையை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம்.
0: ஏன்னா கையிலேருந்து குழந்தைக்கு வந்து நம்ம எஸ்பெஷலி அது நியோனேட் சின்ன பச்சிளம் குழந்தையாக இருக்கும், அந்த குழந்தைக்குமே வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அது ஈஸியாக கடத்தணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருக்குது, அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியெல்லாம் வளர்ந்துருக்காது, ஸோ ரொம்ப டெண்டராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சிளம் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதே நம்ம வந்து சொல்கிறதே வந்து யார் நீட்டாக இருக்காங்களோ ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து நம்ம எஜுகேட் பண்ணியிருப்போம், இவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தூக்காதீங்க.

0: இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வர்றவங்கள்லாம் குழந்தையை தூக்குறது, ஸோ ஒவ்வொருத்தட்டையும் நம்ம சொல்கிறதுமே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளாக தான் அதை சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களை தூக்குற பட்சத்தில் கண்டிப்பாக கைகளை சுத்தம் பண்ணிட்டு தூக்குறத வந்து ஆல்ரெடி
1: இது இந்த குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி தூக்குறோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணணுமா?
0: கண்டிப்பாக பண்ணணும். பச்சிளம் குழந்தை மட்டும் இல்லை, ஈவன் நம்ம சின்ன வீட்டில் குழந்தைங்க நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா நியோநேட்ஸ் மட்டும் கிடையாது, எனி சில்ட்ரன் நம்ம ஃபீட் பண்ணுறோம், அம்மா ஃபீட் பண்ணுறாங்க, யார் ஃபீட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கைகளை வந்து சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டுறதான் ரொம்ப சிறந்த வழிமுறையாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்து பார்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு. ஸோ இதுதான் அந்த குழந்தைக்குமே வந்து ஒரு பழக்கமாகும், அந்த குழந்தை நம்மள்டருந்து கற்றுக்கும். நம்ம தான் வந்து அந்த குழந்தைக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக குழந்தைக்கு எந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணாலும் சரி நம்ம வந்து கைகளை கழுவிட்டு தான், சுத்தமாக கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி ஹரிபரியாக கழுவக்கூடாது, ஏனோ தானோ கழுவக்கூடாது. மினிமம் ஒரு 20 seconds கைகளோட எல்லா பகுதிகளையுமே அந்த சோப்பும் தண்ணியும் போட்டு அந்த சோப்பு நுறையும் போயிடணும், அதோடு சேர்ந்து அந்த கிருமியும் போகிற மாதிரி கழுவிட்டு நல்லா ட்ரையான டவலில் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கணும்.
1: ஓகே, இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம டைம்லலாம் நம்ம வந்து வெயிலில் போய் விளையாடுவோம், மணலில் போய் விளையாடுவோம், அப்போல்லாம் நம்ம கைக்கு நடுவில் வந்து இந்த சிரங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: இப்போ ஒரு வேளை குழந்தைங்க இப்படி விளையாடும் போது இந்த மாதிரி ஏதாவது கைக்கு இடையில புண்ணு வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து வீட்டில் ஹேண்டில் பண்ணுறது?
0: ஓகே, ஸோ இது எகெயின் குழந்தைங்க வெளியில் போய் இப்போ விளையாடுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதை ப்ரமோட் பண்ணியே ஆகணும்.
1: ஆமாம்,
0: ஸோ அதுக்காக இந்த விஷயத்துக்காக குழந்தைய விளையாடாமல் தடுக்கக்கூடாது, குழந்தை விளையாடலாம். அண்டு குழந்தை விளையாண்டதுக்கப்புறம் இதே தான் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி அதை வந்து சென்சிடைஸ் பண்ணது வந்து ஆக்சுவலாக நானே சொல்லணும்னு நினச்சேன். இது குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லித்தரும், அதே மாதிரி இதுவும் ஒன்று. குழந்தை வந்து விளையாடும்போது அதை விளையாண்டுட்டு வந்தோடனே கண்டிப்பாக வந்து நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், ஆக்சுவலாக நம்ம கைகளை வருது உடம்பு சுத்தமாக வச்சுருக்க நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதி தான். ஸோ குழந்தை வந்த உடனே வந்து முடிஞ்சால் குளிக்க வைக்கிறது, இல்லை கைகளை எல்லாம் சுத்தமாக கழுவி அந்த குழந்தைக்குமே ட்ரெயின் பண்ணிடணும். ட்ரெயின் பண்ணிட்டுனா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொரிசிறங்கு வராமல் இருக்கும். இன்கேஸ் வந்தால் கூட அதுக்கு வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து இம்பெட்டேகோன்னு சொல்லுவோம், இல்லை இன்னுமே சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வர தொற்றுக்கு பேர் வந்து ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வாய் கை கால் வாயில் வரக்கூடிய கொப்பழங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும், ரொம்ப காமனாக இருக்கும். எஸ்பெஷலி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த குழந்தைங்களுக்கு வந்து
1: இந்த சம்மர் டைமில் இன்னும் காரமாக இருக்கு.
0: சம்மர் டைம்லாம் இல்லை, ஜென்ரலாகவே இது வந்து சம்மர் டைமில் நிறைய அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா பீரியட்லேயும் வரும், இது சீசன் பெருசாக கிடையாது. ஸோ வரும்போது இந்த மாதிரி கை கழுவுதல் மூலமாகவும் உடம்பை ஜென்ரலாகவே ஒரு பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, ஈவன் த ஐ இன்ஃபெக்ஷன்,
1: ஓகே,
0: கையில் கண்ணில் வரக்கூடிய கன்ஜங்டிவைட்டிஸ், பிங்க் ஐன்னு சொல்லுவோம், இல்லை மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம், ட்ரக்கோமா சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் வந்து நம்மளால் தடுக்க முடியும். அண்டு எகெயின் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் டிபி, இது கூட வந்து இந்த கைகள் மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கையிலேருந்து மூக்குக்கு போகிறதுனால. ஸோ இந்த டிபி வராமல் இருக்கிறதுக்கும் கூட ஒரு இல்லைன்னா ஸ்டமக் ஃப்ளூ வராமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும்.
1: ஓகே, இப்போ நம்ம கை சுத்தம் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நகங்களோட சுத்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல டாக்டர். இப்போ நகம் வளர்க்குறது ஒரு பெரிய ஃபேஷனாக இருக்கு, இது எவ்வளோ தூரம் நமக்கு ஆபத்து அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக ஆபத்து தான், ஏன்னா கிருமிகள் வந்து அந்த இடத்துல தங்குறதுக்கு வந்து ரொம்ப அது ஏதுவாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துல நம்ம வந்து கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணலை அப்படின்னா மாய்ச்சர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவன் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட வரும், பூஞ்சை காளான் கூட அந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ நெயில்ஸை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி வைக்கிறதா, ஏன்னா அந்த இடத்துல ஈவன் த சப்போஸ் நம்ம ஃபீக்கல் எக்ஸ்க்ரீட்டாக கூட அந்த இடத்துல தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபிங்கர்ஸை வந்து நெயில்ஸை கட் பண்ணி நம்ம வந்து எதுவும் அந்த இடத்துல தங்காத மாதிரி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேபி ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணலாம், பட் அது சுத்தமாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். வச்சிருந்தாலும் என்னால் அதை வந்து க்ளீனாக வச்சுருக்க முடியும் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் நெயில்ஸை வேணும்னா வச்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நெயில் சுத்தம் இதெல்லாமே நம்ம வந்து பேசணும், எப்படி நம்ம சானிடைஸ் பண்ணணும். அது இப்போ பொதுவாகவே இவ்வளோ நேரம் எல்லாரும் கை கழுவிடுறாங்க, 20 seconds நீங்கள் சொன்ன மாதிரி கை கழுவிட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸில் தடவிடுவாங்க. ஸோ இது திரும்பியும் வந்து நமக்கு கிருமி தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல?
0: கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன

0: வீட்டில் கண்டிப்பாக ஒரு ட்ரை டவல், ஒரு நல்ல ஒரு டவல் தனியாகவே இதுக்குன்னே, அதாவது நம்ம தனியாகவே எங்கெல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணுறோமோ அங்கேயே ஒரு ட்ரை டவல் ஒன்று வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். இல்லை முடிஞ்சதுன்னா ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சுக்கலாம், டிஷ்யூ வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸில் இது பண்ணோன்னா மறுபடியும் இதே தான், ஏன்னா நம்ம சொன்னேன் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ ட்ரெஸ்லேயும் இருக்கலாம், மறுபடியும் நம்ம நம்மளே நம்ம கண்டாமினேட் பண்ணிப்போம், இது கிராஸ் கண்டாமினேஷனும் நடக்கும்.
1: ஓகே,
0: ஸோ இதுவும் வந்து நடக்கும். இதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சில சமயம் நம்ம நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் பண்ணுவோம், இன்டென்ஷனாக பண்ண மாட்டோம், பட் அதை அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை பண்ண மாட்டோம், நம்ம தான் அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும்.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர் சுகந்தி அவங்களோட பேசிக்கிட்டு. நடுவில் உங்களுக்காக காலை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4, இங்கெல்லாம் எப்போவுமே சமதூரம்.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 3:50 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உலக கை சுகாதார தினத்தையொட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி அவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். மேடம், உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா கை சுகாதாரம் பத்தி பேசணும். இதெல்லாம் பேசும்போதே இப்பெல்லாம் பொதுவாக ஒரு கூற்று இருக்கு, கையில 5 விரல் இருக்க மாதிரி 6வது விரலாம் மொபைல் போனும் நம்ம கூடவே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மொபைல் போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இதோட சுகாதாரம் எப்படி இருக்கு போது மேம்?
2: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப ஆப்டான கேள்வி. கண்டிப்பாக, அதாவது நம்ம டாய்லெட் சீட்டில் இருக்கிற ஜேர்ம்ஸை விட நம்மளோட கேட்ஜெட்டில் தான் நிறையா ஜேர்ம்ஸ் இருக்கிறதா நிறையா ஆய்வுகள் எல்லாமே சொல்லுது. ஸோ நம்ம அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு அசூசியாக பார்க்குறோம், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கேட்ஜெட்லேயே வந்து நிறைய கிருமிகள் இருக்குது.
1: ஓகே.
2: அண்ட் எஸ்பெஷலி நம்ம பண்ணுற பெரிய தப்பு, நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குறோம், கேட்ஜெட் எடுத்துகிட்டு தான் வந்து ரெஸ்ட் ரூம்க்கே போகிறோம்.
1: ஸோ
2: இதுவுமே வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அம்மா அப்பா பண்ணும்போது நேச்சுரலாக குழந்தைகள் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஸோ அம்மா அப்பா தான் ரோல் மாடலாக இருக்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்க ரோல் மாடலாக இருக்கணும். பட் இப்போ எல்லாமே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கிற கிருமிகள் அப்புறம் அங்கேருந்து வர கிருமிகள், ஸோ எல்லாமே சேர்த்து மறுபடியும் அதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நோய் கிருமியோட தான் நம்ம வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அண்ட் நேச்சுரலி நம்ம மொபைல் பார்த்துட்டே தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்மிஷன், அதாவது நம்ம கையிலேருந்து வாய்க்கு வந்து நம்ம போகிறோம், அது மூலமாக வந்து குடலுக்கு போகுது. அதே கையை வந்து நோஸில் வைக்கிறோம், அதனால் வந்து சுவாசப்பைக்கு சம்மந்தமான நோய் தொற்றுலாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேட்ஜெட்டையும் வந்து இப்போது அதுக்குன்னு சானிடைசர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு டாய்லெட் எடுத்துகிட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டாமினேட்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போகும்போது ஒரு கவர் பண்ணி, நாங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அந்த மாதிரி இருக்கும்போது கவரில் போட்டுப்போம் மொபைல்ஸை.
1: ஓகே.
2: ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறம்போது நீங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அது கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஹைஜீனையும் நம்ம பார்த்து தான் ஆகணும்
1: கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இப்படி ஹைஜீன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், கை சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு முறை கூட இந்த சுகாதாரம் நம்ம கடைப்பிடிக்கலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது இன்னும் ஒரு முறை தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்களா?
2: அதான் நான் சொன்ன மாதிரி நோய் தொற்றுகள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு கெமிக்கல்ஸ் பாய்சனிங் என்ன வேணால் நடக்கலாம். நோய் தொற்றை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மெயினாக வந்து ஒரு 30% ஆஃப் த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ஹேண்ட் ஹைஜீனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா 30% ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சுவாச நோய் சம்மந்தப்பட்ட தொற்றுகளை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். குறிப்பாக பார்த்தோன்னா ஒரு காமன் கோல்டு, ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து COVID-19. இப்போ கூட COVID-19 வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலைனாலும் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ஒரு நியூமோனியா வந்துட்டு தான் இருக்குது, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் வந்து சுவாசக்குழாயே தாக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு. இது வந்து நம்ம கைகளை சரியாக பராமரிக்காதனால வரக்கூடிய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ். நான் சொன்னது 1-2 தான், நிறைய லிஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப அடுத்தது வந்து கைகளை வாய் டச் பண்ணுறதுனால அதனால் வர்றது வந்து, இது வந்து நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர்னாலையுமே வரும். கைகளும் சுத்தமாக இருக்கணும், அதே டைமில் தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், நம்ம ஹேண்டில் பண்ணுற ஃபுட்டுமே வந்து சுத்தமாக இருக்கணும், எல்லாமே சேர்ந்தது தான் இது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா வயிற்றுப்போக்கு, பேதி, சீத பேதி, அதாவது ரத்தத்தோடு வர்றது டிசென்ட்ரின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து காலரா, ரொம்ப காணப்படுறது வந்து டைஃபாய்டு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அமீபியாசிஸ்ஸு இந்த மாதிரி, அப்புறம் மஞ்சள் காமாலை ஏ டைப் எல்லாம் வந்து தண்ணினால வரதான், இந்த தண்ணி பிளஸ் ஹேண்டோட ஹைஜீன் அந்த மாதிரி வரதான். அதே மாதிரி ஈகோலை இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னு, தோல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட நோய் கிருமிகள், ட்ரக்கோமா, கன்ஜங்டிவைட்டிஸ், அதாவது பிங்க் ஐ, மெட்ராஸ் ஐ அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம இப்போ தான் பேசணும், இம்பெட்டைகோன்னு சொன்னோம், ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹேண்ட் ஹைஜீன் சரியில்லாதனால வரக்கூடியது. அதே மாதிரி சசமியம் மெனிஞ்சைட்டிஸ் கூட வரலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால

0: மூளை, அதாவது மூளையை சுற்றி இருக்கிற ஜவ்வு இருக்கும்ல அந்த லேயர்ஸ், அதில் மெனிஞ்சைட்டிஸ் அந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டூசிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம். டிபி வந்து ரொம்ப காமன், இதனால் வரும். அதுக்கப்புறம் பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன், அதாவது குடற்புழு எல்லாம் வந்து சரியாக கை கழுவா, அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நெய்ஸ் எல்லாம் வந்து, ஸோ அதில் எல்லாம் வந்து அந்த மலம்லாம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக வந்து வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் போகும்.
1: ஓகே.
0: ஸோ குடற்புழு அலர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வரும். ஸோ இதனால் வந்து மெயினாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு போடுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜாஸ்தியாக போட போட ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் இன்ஃபெக்ஷன், நம்ம இன்ஃபெக்ஷனோட ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கேயும் நம்ம பேர்டனை ஜாஸ்தி பண்ணுறோம், அதனால் ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட். ஸோ அங்கேருந்து அடுத்தவங்களுக்கு பரவும், இது ஒரு பெரிய பேர்டன் தான், ஒரு செயின் ஆஃப் ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மேபி சில சமயம் அவுட் பிரேக்காக கூட மாறலாம்.
1: ஓகே. ஸோ இது இவ்வளோத்தையும் நம்ம தடுக்கணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், 20 செகண்ட் நல்ல சுத்தமான தண்ணி.
0: இதுக்கு எந்த செலவும் கிடையாது, என்னென்னமோ செலவு பண்ணுறோம், இதுக்கு எது செலவு கூட கூடிய சிம்பிளான விஷயம் தான். அதனால தான் வந்து ஆக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன செயல்முறை, எல்லாருனாலே செய்யக்கூடிய ஒரு செயல்முறை. ஒரு சின்ன குழந்தைக்கு 1 இயர் ஓல்டு கூட நம்ம அழகாக சொல்லித்தரலாம், அழகாக பார்த்து பண்ணுவாங்க, ஒரு இது ஒரு பழக்கமாக மாறும். ஸோ இந்த ஆக்ஷன்னால் பல உயிர்களை வந்து காப்பாற்றலாம்.
1: நிச்சயமாக டாக்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்கள் கூட உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக எங்கள் மக்களுக்கு, ரெயின்போ லிசனர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதோட அவசியத்தை வந்து வலியுறுத்தியே ஆகணும், கண்டிப்பாக சொல்லித்தந்து தான் ஆகணும். நான் மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, நாம் பார்க்க முடியாத கிருமிகள் எங்கும் இருக்கின்றன, அவற்றை தடுக்க மிக எளிய வழி வந்து கைகளை சுத்தமாக வைத்திருப்பது, கழுவுவது. உணவு சாப்பிடும் முன் கழிப்பறையை உபயோகப்படுத்திய பின் சோப்பு மற்றும் தண்ணீருடன் 20 செகண்ட்ஸ் வந்து கைகளை வந்து கழுவணும். இது ஒரு சிறிய பழக்கம், ஆனால் பெரிய பாதுகாப்பு. சுத்தமான கைகளை உடையவர்கள் சூப்பர் ஹீரோக்கள். தேங்க்யூ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய க்வெஸ்சனுக்கு எல்லாம் பொறுமையாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. நன்றி மேடம்.
0: தேங்க்யூமா.
1: நேர்களை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அதில் உலக கை சுகாதார தினத்தையொட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி அவங்களுடனான நேர்காணலை நீங்கள் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மீண்டும் 4 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாருங்க. ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோல். நான் ஆஜே ஷாலினி.

0: இனி எல்லாமே தூள்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 229 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அண்ணாநகர் தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். திமுக 57 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 50 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7544 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 78058 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 15176 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 1313 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவிக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஷோளிங்கர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம்,

ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர் மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அனைவருக்கும் வணக்கம். நேரம் 4:07 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்க போறீங்க ஷாலினி கூட. சூப்பரா உங்களுக்காக பாடல்கள்லாம் அப்படியே செமைய காத்துட்டு இருக்குங்க. முதல் பாடலா உங்களுக்காக என்ன படத்துல இருந்து பாடல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்துல இருந்து கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி பாடல் வந்திருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 4:12 ஆயிட்டு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து மணிக்குயில் இசைக்குதடி பாடலும், அதை தொடர்ந்து ஒரு அழகான பாடல் ஏன் இந்த மௌனராகம் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தோடி ராகம் இந்த திரைப்படத்திலிருந்து பேக் டு பேக் ரெண்டு பாடல் கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 4:20 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அந்த வரிசையில பேக் டு பேக் ரெண்டு பாடல் மீண்டும் தங்கமகன் திரைப்படத்திலிருந்தும் தாய் வீடு திரைப்படத்திலிருந்தும் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே போமே சமதுள்ள.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பண்ணலாமா?
1: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக பாடல். சுமங்கலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து அதற்கு முன்னால தாய் வீடு திரைப்படத்திலிருந்தும் பாடல். பேக் டு பேக் ரெண்டு பாடல் உங்களுக்காக இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

4:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பொய்க்கால் குதிரை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல்.

நேரம் 4:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்திலிருந்து எண்ணியதய ராணி பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

நேரம் 4:55 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளோ நேரம் பாடல்கள்லாம் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு. நான் ஷாலினி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள், வாசிப்பவர் ஷாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவை

நடைபெற்ற தேர்தலில் 15 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 219 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், திருவிக்க நகர், கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும், பாளையங்கோட்டை தொகுதியில் திரு அப்துல் வஹாபும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஜெயக்குமாரும், திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேருவும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுக 53 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 44 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8539 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 90,278 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 741 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 17,366 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சுதாகர் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முஸ்லம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், விராலிமலை, திருமயம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர், தளி மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:45. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில மனதிற்கு இனிய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல்களை பிளே பண்ணனா வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. வள்ளி திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்வரலதா குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 5:16 ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மலரே குறிஞ்சி மலரே திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 5:20 45 நொடிகள் ஆயிற்றுக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 5:31, 30 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியா மற்றும் எஸ் ஜானகி. குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:36:48 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 5:42 ஆயிட்டு இருக்கு. பாஸ்மார்க் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் கேட்டணைந்திருப்போம்.

நேரம் 5:47 ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சிவா, வரிகளில் தேவாவின் இசையில் அடுத்த பாடல் கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 5:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இதய நாயகன் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் தேவாவின் இசையில் கேட்டுணைந்தர்கள் மீண்டும் 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: மாநில செய்திகள் follows in a few seconds.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார்.

மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கர் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளைத் தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம்,

0: திருச்சி கிழக்கு, திருவெறும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தவேக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தவேகவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44

4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில்

ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:10. துறை ராகம் நிகழ்ச்சியில மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நான் வந்தாச்சு உங்கள் அன்பு தொழில் ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஏசுதாஸ் குரலில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் மற்றும் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில்

சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனேத்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை

0: ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயிலிருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

தொடர்ந்து கேட்கலாம் திரைராகம் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பாடல்களை. பாடிவா தென்றலை திரைப்படத்திலிருந்து எஸ் பி சைலஜா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 7:30, 40 நொடிகள் ஆயிற்றுக்கு. மீண்டும் பாடிவா தென்றலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் வரிகளில் மற்றும் இசையில் ஜெயச்சந்திரன் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

ராகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் சித்ரா குரலில், எஸ் ஏ ராஜ்குமாரின் வரிகளில் மற்றும் இசையில் பாடிவா தென்றலை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 7:45 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் மருது பாண்டி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

திரை ராகம் நிகழ்ச்சியில் மனதிற்கு நெருங்கிய பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் மீண்டும் அருது பாண்டி திரைப்படத்திலிருந்து, அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

0: 94.4 இங்க எல்லாமே சமதுல.
1: நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. திரையராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
2: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலை

காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

சூப்பர் ஹிட் ட்ராக் பாய் ரோசே அண்ட் ப்ரூனோ மார்ஸ், தட் சாங் இஸ் ஆ பட். கமிங் அப் நெக்ஸ்ட் இஸ் த ட்ராக் தட் ஒன் ரெக்கார்ட் ஆஃப் த இயர் அண்ட் த பெஸ்ட் மெலோடிக் ரேப் பர்ஃபார்மன்ஸ் அட் த 68th கிராமி அவார்ட்ஸ். அண்ட் திஸ் ட்ராக் இஸ் அ ஹைலி அக்ளைம்ட் R&B அண்ட் ஹிப் ஹாப் லவ் பேலட். பட் பிஃபோர் ஐ பிளே த ட்ராக், த டைம் இஸ் 8:35 அண்ட் யூ ஆர் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த வே ஆன் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 101.4 சென்னை அண்ட் 102.8 புதுச்சேரி. அப் நெக்ஸ்ட் இஸ் த ட்ராக் பை கென்ட்ரிக் லமார் ஃபீச்சரிங் SZA. திஸ் இஸ் லூத்தர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளே.

0: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல்.
1: தையரே தையரே தையா தையரே தையரே தையா ரே

0: சொல்லுறது வேறே செய்யறது வேறே பையறது யாரே
1: நேரம் 9:30 27 நொடிகள் ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நல்வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல்.

ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:36 ஆயிற்றுக்கு. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:51, 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. பாடுநிலாவே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல்.

நேரம் 9:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்டு நினைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் ஆற்றை திங்கள் அந்நிலவில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில், சுதர்சனம் இசையில். காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 10:09 ஆயிற்றுக்கு. பி சுஷிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:12 45 நொடிகள் ஆயிற்றுக்கு. மீண்டும் கணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. சுஷிலா குரலில். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைன். நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து. பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி, குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பாடல். கேட்டிணைந்திருங்கள், இது FM 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

நேரம் 10:35 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பி சுஷிலா குரலில் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 10:43 ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், குரலில் கண்ணதாசன், வரிகளில் கே வி மகாதேவன், இசையில் குங்குமம் திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ ரீவைண்ட்.
1: நேரம் 10:51 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே. வி. மகாதேவன் இசையில்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுஷிலா குரலில் காதுகிட்டு இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூளம்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:45 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம், அதை வாழ்ந்து தான் பார்க்கணும். வருத்தங்களோடும் சோகங்களோடும் காயங்களோடும் உங்களுடைய காலத்தை கடத்தாமல் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் அந்த நாள் மலரட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம் நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பூக்கும் செடியையெல்லாம் சிரிக்கும் பூவையெல்லாம் உன் பெயரை கேட்டிருந்தேன். எட்டு திசையும் சேர்த்து ஒற்றை திசையாய் மாற்றி உன்வரவை பார்த்திருந்தேன். கண்ணுக்குள் உந்தன் பிம்பம், நெஞ்சுக்குள் உந்தன் சந்தம், உள்ளத்தை அள்ளி தந்தேன், உன்னிடம் என்னை தந்தேன், என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க. ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில் இதோ அந்த பாடல்.

நேரம் 11:12. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு சேரும் யார்தான் சொல்லுவது, தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது, வேள்வி தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது, நிலவினை கிரகணம் தீண்டியது மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது கதையும் புதியது, காலத்தின் தீர்ப்பு இது தெய்வத்தின் சேர்ப்பு, இது காதலின் சங்கீதம், மாற்றும் மாலையும் ஏற்றும் தீபமும் மங்கள பண்பாடும் ஸ்ரீதேவியின் கல்யாணம். ஜெயச்சந்திரனுடைய குரலில் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் சரியா 11:29 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ்பிபி மற்றும் சுரணலதாவுடைய குரலில் காலமெல்லாம் காதல் வழக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாஸுடைய குரலில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:35. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஹரனுடைய குரலில் ஆகா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:39:53. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் அன்பே, உன் பேரை சிந்தித்தாள். தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும் கண்ணே, நம் கண்கள் சந்தித்தாள். நான் என்று சொன்னாலே நான் அல்ல நீதான், நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான், உன் சுவாச காற்றில் வாழ்வேன் நான். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கி சென்றாள். வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்தன் பக்கம் நின்றாள். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றாள். நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சீரவே முடியாதா, நடைபோடும் பூங்காற்றே வா என் வாசல்தான், வந்தால் வாழ்வேன் நான். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுரலதாவுடைய குரலை உங்களுக்காக இந்த பாடல் இதோ. எஸ்பிபி மற்றும் ஓஎஸ் அருண் இவங்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:47. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 300 நாள் கர்ப்பத்தில் வராத பெண் ஏடி, என்னாலும் நான் பொம்மைதான், என்றாலும் நான் தாய்தான் அடி. உலாவும் வானம்பாடியாய் பண்பாடு வாழ்க கண்ணே, புறாவை போல சாந்தமாய் பண்பாடு போற்று பெண்ணே. நாளொரு மேன்மை நீ பெறுவாய், நான் பெற்ற இன்பம் யார் பெறுவார். சிந்தாமணி என் கண்மணி, சிற்றாடை நீ கட்டிட, என் மாளிகை முற்றத்திலே பொன்னூஞ்சல் நீ ஆடிட. குலாவும் அன்பு கோகிலம் எங்கேயும் கானம் பாடு, கனாவில் கூட சோம்பலே இல்லாமல் ஞானம் தேடு. நல்லவளாக நடைபோடு, வல்லவளாகிட தடையது, விழாமல் விழும் மழையே. பொல்லாதது உன் மூமிதான், போராட்டம்தான் வாழ்வடி. கொல்லாமலே கொள்வாரடி, குற்றங்கள் சொல்வாரடி. வராத துன்பம் வாழ்விலே வந்தாலும் நேரில் மோது, பெறாத வெற்றி இல்லையே என்றே நீ வேதம் ஓது. ஊமைக்கும் நாக்குகள் வேண்டுமடி, உரிமைக்கும் போரிட தேவையடி. தொடாமலே சுடும் கனல் நீயே, வானத்து மலரே வையத்து நிலவே, வாழ்க்கையின் பொருளே வா. மலடியின் மகளே மகளினும் கனவே, மடியினில் நீ வா. பாறையில் மலர்ந்த இறைவனில் எழுந்து, எழாமலே எழும் நிலா நீயே. எழுதுகிறேன் ஒரு கடிதம். கல்கி திரைப்படத்தில் இருந்து சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:54:35. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 அலைவரிசையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விபத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவேறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு நாளை காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

tune.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு கொஞ்சுதுவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புறா

0: சுவாமி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா?
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: மீன் குழம்பு போல மணக்கிற ரகசியமாயே சொன்ன ரசத்து போல
1: குதிக்கிறார்.
0: வரதப்பா வரதப்பா தஞ்சி வருதப்பா தஞ்சி கலையன் தந்தை தலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்
1: மக்கள் பேச்சு பாராக்கல காவாரத்துல சதுரோரத்துல சிங்காரத்துல தள தளன்னு.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் மாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் மங்களநாதம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மங்களநாதம் நிகழ்ச்சியில் ஸ்ரீகாளஹஸ்தி என்கே சுப்பிரமணியம் அவர்களின் நாதஸ்வரம், பெரம்பூர் டிஆர் சேதுராமன் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. பாபநாசம் சிவன் இயற்றிய நம்பிக்கை கெட்டவர் எவரையா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்கலாம். ராகம் ஹிந்தோலம், தாளம் ஆதி தாளம்.